நேரம் 5:53:40. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 23 2026 ஜூன் மாதம் 6 சனிக்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரள் அமுதம்.

0: கொண்டார்.
1: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
0: இகலதில் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழூக்கும் தன்மை அவர்.
1: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத் தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும்

0: ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

நேரம் காலை 6:02. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். இன்றைய நாள் 6/6/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெங்கடேசன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே. வீரமணி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஹனுமான் பாடல்கள் தொகுப்பிலிருந்து உன்னிமேனன் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:21. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எலாரீஸ்வரி பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலின் 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:33. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏசு எந்தன் என தொடங்கும் பாடல், ஜாலி அப்ரஹாம் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:41. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து MS விஸ்வநாதன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக்க அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3rd ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடைபெறுகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது.

0: இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நிலக்கடலை ஓர் எண்ணெய் வித்து பயிர். நமது நாட்டு மக்கள் ரொம்ப விருப்பமா சாப்பிடுற பருப்பு இது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் விருப்பமானது நிலக்கடலை. புரதச்சத்து அதிகம் இருக்கு நிலக்கடலையில. உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா நம்ம இந்தியாவில தான் நிலக்கடலை அதிகம் உற்பத்தி ஆகுது. இந்த இரு நாட்டில தான் மக்கள் தொகை அதிகம். நம்ம நாட்டில கடந்த பல வருடங்களா நிலக்கடலையின் விலையில பெரிய மாற்றம் இல்ல, ஏற்படல. ஆனா அமெரிக்காவில நிலக்கடலை விலையில நிறைய மாற்றம் உண்டாகி இருக்கு. அவர்களது உணவில் நிலக்கடலையின் பங்கு 15 மடங்கு கூடியிருக்குதுன்னு சொல்லப்படுது. அதிக சத்துக்களை உள்ளடக்கியது நிலக்கடலை. கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், டிரிப்டோபான், த்ரியோனைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின், குளுட்டமிக் ஆசிட், கிளைசின், வைட்டமின்கள், கால்சியம், காப்பர், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கியது நிலக்கடலை. கிருஷ்ணய்யா, உங்களுக்கு நிலக்கடலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த காலத்து மனிதர், விஷயம் தெரிந்தவர். நிலக்கடலையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்தா கூடுதல் லாபம் பார்க்கலாம். கடலை முட்டாய், கடலை எண்ணெய் தயார் பண்ணலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை விட நிலக்கடலையில சத்துக்கள் அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லதுன்னு உணவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. நிலக்கடலையில் இருக்கும் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுது. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் B3 நியாசின் உள்ளது. இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் அதை உட்கொள்பவர்களுக்கு இனப்பெருக்கம் விரைவா நடைபெறுமா. நிலக்கடலை சாகுபடி செய்து அறுவடை சமயத்துல பார்த்தா அதை சாப்பிடக்கூடிய ஆடு, மாடு, நாய், வயல்வெளியை சுற்றியுள்ள பறவை இனங்கள், எலி எல்லாம் ஒரே நேரத்துல குட்டி போடும். இதுவே இதற்கு நல்ல உதாரணம். நிலக்கடலையை தொடர்ந்து அளவா உண்ணும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள்

0: நீர்க்கட்டிகள் ஏற்படாதான். கிருஷ்ணனையா, நம்மூர் நிலக்கடலை முட்டாய், கடலை பருப்பு, வறுத்த கடலை, அவித்த கடலை ஆகியவற்றை அப்பப்போ அளவா சாப்பிடுவோம். வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பது அவசியம். நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியையும் அடைகிறது. அதோட அந்த குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படையுது. வயதுக்கேற்ற உடல் எடையையும் கொடுக்கும். வேகமான வாழ்க்கை முறையில தற்போது உலகெங்கிலும் மக்கள் பலருக்கும் மன அழுத்த பிரச்சனை அதிகம் ஏற்படுவதாக சர்வதேச மனநல மருத்துவ சங்கம் தெரிவிச்சிருக்கு. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு நிலக்கடலை. இதுல இருக்கும் டிரிப்டோபான் என்ற வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது. நிலக்கடலை சாப்பிடுவோம், நிம்மதியா இருப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என திசையிலிருந்து பிரெயின் எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி சனிக்கிழமை. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, நான் உங்க அஜய் சந்தியா வந்தாச்சு. ஆர்ஜே சந்தியாவா? அவங்க குரல் இப்படி இருக்காது. யார்மா நீ வந்து மிமிக்ரி பண்ற அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், நான் தாங்க, நான் தான். ஆல் ரைட், வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வந்தாலே உங்களுக்கு ஒரு கேள்வியோட தான் வந்திருப்போம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசு தமிழை செம்மொழி என எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அது எந்த வருஷத்துல தமிழை வந்து செம்மொழியா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக மெர்சல் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. கைலாஷ், சத்யபிரகாஷ், தீபக் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் விவேக்கோட வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோளம்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே தோளு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

தமிழ் வந்து செம்மொழியா எந்த ஆண்டு வந்து இந்திய அரசு வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, செம்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பழமையான வரலாறு, தனித்துவமான இலக்கிய மரபு மற்றும் தொடர்ச்சியான மொழி வளர்ச்சி கொண்ட மொழியை தான் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த அந்தஸ்து பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான ஒரு மொழியா, பலமான இலக்கியங்கள் கொண்ட ஒரு மொழியா, தனித்துவமான இலக்கணம் கொண்ட ஒரு மொழியா, வேறு ஒரு மொழிகளோட தாக்கம் இல்லாம சுயமா வளர்ந்த மொழியா இருக்கணும் அப்படின்னு சில விதிகள் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ நம்ம மக்கள் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. யாருங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். பாபு முள்ளக்காடுல இருந்து வெரி குட் மார்னிங் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு, பதிலும் சொல்லியிருக்காரு. கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் பதில் அனுப்பியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. சந்திரசேகர் சேகர் அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. இந்த தேதி இது அதை பத்தி நிறைய டீடைல்ஸ்லாம்

போட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. என் மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அசோகா வரதா அவங்களும் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் அனுப்பிட்டு ஆர்டிஎன் அசோகான் பேசுறேன், திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து அப்படின்னு இருக்காங்க. சம்மனி குமணஞ்சாவடியிலிருந்து குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து அந்த வருஷத்துல எந்த நாள்ல அறிவிச்சாங்க அப்படின்றதையுமே ரொம்ப அழகா அனுப்பியிருக்காரு. சிவன் அருண் அவரும் வந்து இந்த வருஷம் தாங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு. புதுச்சேரியிலிருந்து கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு அழகா பதில் அனுப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்சரும் அவரும் அழகா கிரியேட் பண்ணி நம்மளோட பிக்சரையும் நமக்கே அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லா நேயர்களுமே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட குரல்ல, அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின் எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள

0: எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே அப்படின்னு ரொம்ப அழகாக வாலி எழுதியிருக்காரு. அதாவது நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேர்வை சிந்தி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெற்றி வேர்வைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கிடைச்சிரும் அப்படின்றது ரொம்பவே அழகாக எழுதியிருக்காரு இந்த பாடலில் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரைட், இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தமிழை செம்மொழியாக எந்த ஆண்டு வந்து இந்திய அரசு அறிவிச்சாங்கன்னு தான் கேட்டிருந்தேன். கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் பதில் அனுப்பியிருக்காரு. சபரி மனோஜ் அவரும் வந்துட்டு இந்த ஆண்டு தாங்க அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு பதில் வந்து அனுப்பியிருக்காரு தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள். ராஜமாணிக்கம் கோபி அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆர் ரமா சுவையான காலை வணக்கம், நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமா இருக்கேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணார்பேட்டையில இருந்து பேசுறேங்க சோமசுந்தர பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ராமச்சந்திரன் கே எம் திருத்தணியில இருந்து பேசுறேன், இன்னைய காலை வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், இது ரெயின் எஃப்எம் 91.4, இங்க எல்லாமே சமதோளு.
1: ஆவி பறக்கூட்டி கட அவ வந்ததனால
2: எனக்கும் என்னமா சொல்ற?
3: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
2: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
4: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்கள்ல வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: வாங்க ஆண்டி, வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா, சத்யா ஆண்டி வந்திருக்காங்கம்மா. எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆனதுனால நான் கிளம்புறேன் ஆண்டி. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க.
6: சரி சுதா, பாத்து பத்திரமா போயிட்டு வாமா.
7: வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன் ஜெயா. சரி, சுதாவோட முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? என்ன ஆச்சு அவளுக்கு?
7: ஆமாக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? அவ உடல் எடைய குறைக்கணும்னு ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுறா. காலேஜுக்கு போக சுலபமா இருக்கணும்னு காலை உணவை எடுக்கறதே இல்ல. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நான் சொல்றத எங்க அவ கேக்குறா?
6: அச்சோ, அப்படியா? காலை உணவை தவிர்க்கிறது ரொம்ப தப்பாச்சே. நைட்ல

0: காலையில வரைக்கும் வயிறு காலியாவே இருக்கு. இதுல காலையில வேற சாப்பிடலனா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? காலை உணவை தவிர்க்கறதுனால நம்ம உடல் எப்படி பாதிக்குதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றத கேக்கும் போதுதான் தெரியுது. அதனால நீதான் சுதாவை கண்டிச்சு காலை உணவை சாப்பிட வைக்கணும்.
1: ஆமாங்க, உடல் எடை குறைக்க சத்தான உணவை சரியான நேரத்துல சரியான அளவுல சாப்பிடுறதுதான் சிறந்த உணவு முறையா இருக்கும். இதோட உடல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும் தொடர்ந்து செய்வதுதான் உடல் எடை குறைக்கவும் ஆரோக்கியமான வாழ்விற்கும் வழிவகுக்கும். அக்கறையோட சொல்றது உங்கள் ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால், எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டால் உன்னுடைய துன்பம் தீர்ந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையில் இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அறை தான் கிடைச்சது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சோகம் இல்லாமல் போயிட்டுது. இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவிங்களா

0: எல்லாரும் இங்க இருந்தா அங்க கடையை யாரு கவனிக்கிறது அப்படின்னு.
1: முகத்தில் பருவா சைபாம் சரியா சிறங்கம் சைபாம்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சில 7:34 ஆயிட்டு இருக்க. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. இந்தியாவின் அதாவது முதல் செம்மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெருமை தான். அப்படி அனௌன்ஸ் பண்ணது எந்த வருஷத்துல அப்படின்றதா இன்னைக்கு கேள்வியா கேட்டிருக்கேன். ஸோ தமிழ் மொழியை வந்து பிரகடனப்படுத்தினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, மராத்தி, இன்னும் நிறைய மொழிகள், அசாமி, பெங்காலி, இப்படி பல மொழிகளுக்குமே வந்து இந்த செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது அந்தஸ்து நிறுவன கொடுத்துறாங்கப்பா, இதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அறிஞர்களுக்கு இந்த அங்கீகாரம் வந்து இந்த ஆராய்ச்சிக்கான சிறப்பு மையங்களை நிறுவுதல் இல்லைன்னா தேசிய விருதுகள் இல்லைன்னா மற்றும் மொழியை மேம்படுத்துவதற்காக பாதுகாப்பதற்காக பல்கலைக்கழகங்கள் இதுக்காக மானியங்கள் உள்ளிட்ட உறுதியான பலன்களை வந்து கண்டிப்பாக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான தகுதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொன்மையான மொழி, பண்டைய இலக்கியம், அசல் பாரம்பரியம், இந்த மாதிரியான சில கிரைட்டீரியா மூலமாக தான் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் அப்படின்றது ஒரு மொழி மட்டுமில்ல, அது ஒரு நாகரிகத்தின் அடையாளம் அப்படின்னு நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம். ஸோ பிற மொழிகள் பேசப்படுகின்றன, ஆனால் தமிழ் வந்து எப்பவுமே வாழப்படுகிறது அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் அப்படின்னே சொல்லலாம். காலத்தை கடந்தும் இன்னைக்குமே இளமையா இருக்கும் ஒரு மொழி அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கான விடை வந்து இன்னும் யார் யாரெல்லாம் எங்கெங்க இருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஹரிஹரன் அவர் வந்து பதில் அனுப்பியிருக்காரு, இதுதாங்க சரியான விடை அப்படின்னு போட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. தங்கராஜ் ஆர் ஆவுடையானூர்ல இருந்து பேசுறாங்க, அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து சுரேஷ் பாபு பாபு அவரும் வந்து இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து அனுப்பிட்டு இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூர்ந்து நம் தாய்மொழியின் பெருமையை பாடலா கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு பாடல் வரிகள் வந்து அனுப்பியிருக்காரு. ரொம்ப அழகா அனுப்பியிருக்கீங்க சுரேஷ் அவர்களே. நேர்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா நீங்க அந்த பாடலை படிச்சீங்க அப்படின்னா அவருக்கும் கண்டிப்பா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. பூபாலன் பாலா வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் இதுதாங்க. பூபாலன் பேசுறேன், கண்ணம்பாளையம் பிரிவுல இருந்து பல்லப்பாளையம் கோவை மாவட்டம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. முத்துவேல் பரந்தாமன் துபாயில இருந்து குட் மார்னிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. வி ஆர் செந்தில் என்ஆர்சி அவரும் இனிய காலை வணக்கங்கள் அப்படின்னு போட்டுட்டு செந்தில் முருகன் விளக்காப்பாடி கடலூர் மாவட்டம்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயகுமார் அவரும் வந்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோவிந்தநல்லூர்ல இருந்து பேசுறாரு. லியூ ஆண்டர்ஸ் ஜெய்சீலி அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட பேரும் அனுப்பிட்டு பதிலும் அனுப்பிட்டு தேங்க்யூ அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்காரு. பார்த்தசாரதி முனுசுவாமி அவங்களும் வந்துட்டு குட் மார்னிங் ஆன்சர் இதுதான் அப்படின்னு வந்து ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான்ல இருந்து அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. பூபாலன் பல்லப்பாளையம் மறுபடியும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ஹேமலதா ஒரு போட்டோ ஒன்று போட்டு அனுப்பியிருக்காங்க. முருகேசன் அவங்களும் வந்துட்டு பதில் இதுதான் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அன்பு சகோதரி இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. திவ்யா திவ்யா அப்படின்றவங்க வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் இதே இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த வருஷம்தான் அப்படின்னு வந்து இந்த வருஷத்தை அனுப்பியிருக்காங்க. ராகவன் ரங்கசுவாமி காலை வணக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து அனுப்பியிருக்காரு. பி எஸ் மணி பாலு அவங்களும் வந்துட்டு ராஜாம்பேட்டையிலிருந்து பேசுறேன், காஞ்சிபுரம்ல இருந்து பதில் இதுதான் அப்படின்னு வந்து

இதில் அனுப்பியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் கூடுதல் தகவல்களும் கொடுத்திருக்காரு, நன்றி. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அப்படின்றவர் வந்து அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் தேசு மடம் கிராமம் கந்தசுவாமி அவர் வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் இணைய காலை வணக்கம், நலமா சகோதரின்னு கேட்டிருக்காங்க. நலமா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் அனுப்பியிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் அவரும் வந்துட்டு அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. கதிரவன் ஏ அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா பதில் அனுப்பியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜன் ஓகே, பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட தகவல் அருமையா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மொழியை பத்தி பேசிட்டு இருக்கோம், மொழி திரைப்படத்துல இருந்து பாடல் போடலாம் எப்படி, உங்களுக்காக அடுத்த பாடல் மொழி திரைப்படத்துல இருந்தா வந்துட்டு இருக்கு. பல்ராமோட வாய்ஸ்ல, வித்யாசாகரோட மியூசிக்ல, ஸ்டேடியம் மக்களே.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. 7:52 ஆயிட்டு இருக்கு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா யார் எங்க இருந்து என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியை செம்மொழியாக இந்திய அரசு எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்றத இன்னைக்கான கேள்வியா கேட்டிருந்தேன். சோ இதுக்கு பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருத்விராஜ் போரூர்ல இருந்து, மாம்பாக்கம் ஜீவானந்தன், மாலினி தேவி அருணாச்சலம், பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், மதுரை சோ சண்முக சுந்தரம், இவங்க எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோம்பேட்ல இருந்து மகேஷ், தூத்துக்குடியில இருந்து சி பாலசுப்ரமணியன், வி மோகன், இவர் வந்து வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிடலாம். அதாவது என்ன ஆன்சர் அப்படின்றத சொல்ல வேண்டிய தருணம் இது. தமிழ் வந்து செம்மொழியா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த வருஷத்துல அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். தமிழ் மொழி வந்து உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான மற்றும் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கும் மொழிகளில் ஒன்றாகும்.

ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக நாடுகளில் எத்தனையோ இடத்துல தமிழர்கள் இருக்காங்க. இன்னமும் சிங்கப்பூர்லேயே இருக்கட்டும், மலேசியாவில் இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், அத்தனை இடத்துலையும் தமிழ் பேசுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட பார்த்துருந்தோம், நிறைய பேர் புக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. கொரியாவில் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தவங்க ராணி அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கேருந்த மக்கள் இன்னமும் நம்மளோட தமிழ் வார்த்தைகள் 100க்கும் மேற்பட்ட, சாரி மேபி கவுண்ட் நான் தப்பாக சொல்லலாம், நிறைய தமிழ் வார்த்தைகள் இன்னும் கொரியாலையும் புழக்கத்தில் இருக்கு. தமிழ் மொழியோட தொன்மை, தனித்துவமான இலக்கிய மரபு மற்றும் வளமான இலக்கண அமைப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய அரசு 2004 தமிழ்நாட்டின் முதல், அதாவது தமிழை வந்து இந்த நாட்டோட முதல் செம்மொழியாக அறிவிச்சது. சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் போன்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான படைப்புகள் தமிழனின் பெருமையை உலகத்திற்கே வந்து எடுத்துக்காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற வேண்டும்னா அதுக்கான அங்கீகாரத்தை அது பெற்றிருக்கணும். அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்ச ஒரே காரணத்தினால தான் இந்த அந்தஸ்து தமிழ் மொழிக்கு கிடைச்சது. பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. எங்கேயும் போல மீண்டும் உங்களை வந்து 8:02 ரஷ்யா ரெயின்போல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பாய் ஃப்ரம் சந்தியா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வேல் திரைப்படத்திற்காக தான் வந்துட்டு இருக்கு. வடிவேல், ராகுல் மற்றும் பிரேம்ஜி இணைந்து பாடிய பாடல் நாமத்துக்குமாரோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின் பஃபர் மத்தியான பொலினால எங்க எல்லாமே சமதோல.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மான்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
2: மேற்கு வடக்கு தெற்கு என திசையில் இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. 8:33 ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. சாட்டர்டே அப்படின்னா வந்து பார்ஷலி ரஷ்ஷா இருப்பாங்க, பார்ஷலி வந்து ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட டே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா அமையட்டும் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி.

ஆரம்பிச்சிடலாம். எஸ் நான் வந்து பார்ஷியலி ரஷ் கூட்டத்தில் தாங்க இருக்கேன் அப்படின்றவங்களாம் எஸ் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க, பைக் சாவி பத்திரமாக எடுத்துக்கோங்க, ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, ஹெல்மெட் லாக்கை மெயினாக எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க, தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது ரஷ் ஹார், ரஷ் ஹார்ல எல்லாருக்குமே வந்து மறந்து போகும். அதாவது ஞாபகப்படுத்த சொன்னனே ஏன் ஞாபகப்படுத்தல அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கத்தணும் அப்படின்னு தோணும். இன்னொருத்த கூட்டம் இருப்பாங்க, இன்னைக்கு சாட்டர்டே நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரஷ் ஆர் இல்லை ரெஸ்ட் ஆர் அப்படின்றவங்களாம் வந்து ஓகே ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஷோ கேட்டு ஜாலியாக இருங்க. இன்னைக்கு உங்களுக்காக சூப்பர் டூப்பரான சாங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக இந்த பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. கிருஷ் மற்றும் அருண் இணைந்து பாடிய பாடல், பா விஜயோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காக குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸும் கொண்டு வந்திருக்கேன், என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பாஃபன் முத்தியான புள்ளினால இங்கே எல்லாமே சமதோடு.

வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. நேரம் சரி 8:10 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவும் இருக்கு. இன்னைக்கு லோகப்பிரியா கோபிநாத் போர்டோலோய் அவரோட பிறந்த நாள். யாருங்க இவர் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இவர் வந்து அசாமின் முதல் முதலமைச்சராகவும் லோகப்பிரியா அப்படின்ற பட்டம் வென்று சுதந்திர போராட்ட வீரராகவும் விளங்கியவர். இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1890 June 6 அசாமின் ராஹா பகுதியில பிறந்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தை தீவிரமாவே பங்கேற்று இருக்காரு. அசாமோட முதல் முதலமைச்சரா பணியாற்றி இருக்காரு. ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டு சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு. 1946 அசாமோட ஃபர்ஸ்ட் CM இருந்திருக்காரு. கல்வி, சுகாதாரம், மாநிலத்தோட நிர்வாக வளர்ச்சி இதோட நடவடிக்கைகளை ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணாரு. அவங்க அசாம் மாநிலத்தோட வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டார் அப்படின்னே சொல்லலாம். எளிமை, நேர்மை, மக்கள் நலன் இதையே அவரோட குறிக்கோளா வச்சிருந்தாரு. இளைய சமுதாயம் நிறைய பேர் இவரை வந்து ஒரு ரோல் மாடலாவே வச்சிருந்தாங்க. லோகப்பிரியா அப்படின்னு ஏன் இவரை கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களால மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் அப்படின்றதுனாலதான் லோகப்பிரியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அசாம் மக்களுக்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு சேவை இதுக்காகவே இந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்திய பிரிவினை காலத்திலே பாத்தீங்கன்னா, அசாம் மற்றும் வடகிழக்கு இந்தியாவோட நலன்களை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிச்சவரா இவர் இருக்காரு. பல வரலாற்று ஆசிரியர்கள் அவரை வந்து நவீன அசாமின் தந்தை அப்படின்னுமே குறிப்பிடுவாங்க. இவரோட காலத்திற்கு பிறகு 1999 வந்து இவருக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அசாமின் முதல் முதலமைச்சரும் சுதந்திர போராட்ட வீரருமான லோகப்பிரியா கோபிநாத் போர்டோலோய் அவர்களின் பிறந்தநாள் இன்னைக்கு. மக்களுக்காக வாழ்ந்த அவர் அசாமின் வளர்ச்சிக்கு, இந்திய ஒற்றுமைக்கு முக்கிய பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அதனாலதான் அவரை மக்கள் அன்போட லோகப்பிரியா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பதவியால யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், ஆனா மக்களோட அன்பால லோகப்பிரியா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்கன்னா அது இவர் மட்டும்தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. எங்க எல்லாமே சமதோல.

0: is like a gentle breeze, not a hurricane. The wind has carved out a huge conical cavity in space, informs the Asian Age. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi asserts Indian economy remains exceptionally strong despite global economic crisis. Reserve Bank of India eases regulatory norms for foreign portfolio investors in government securities to attract investment. India slams Pakistan for abusing its temporary membership of UN Security Council to peddle false narratives about Jammu and Kashmir. IMD forecasts extremely heavy rainfall in northern districts of Keralam until June 9. And Indian Grandmaster R. Pragyanan scripts history, becomes first Indian to win Norway chess title. And with that, we end the morning news. Have a nice day.
2: Neeram, 8 mani 30 nimidam. Akashvani, Chennai Vanali Nilayam.
3: Na, konja seekram na.
4: Rush or rainbow?
2: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். புதிய கல்வி ஆண்டு அப்படின்றது வந்து தொடங்கிருச்சு. ஸோ எல்லா பசங்களுமே வந்து அகைன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மாசம் வந்து எல்லாம் அப்படியே ஃப்ரீயா இருந்தாங்க. ஒரு 1.5 மாசம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஸ்கூல் பஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம், புது புது விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் முன்னாடி எல்லாருமே பயங்கரமாக வந்து அந்த ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு லேபிள்லாம் ஒட்டி பக்கம் பக்கமாக எல்லாத்தையுமே பேரெல்லாம் எழுதி வச்சு பேக்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் கிளம்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்பா, ஆடா வீட்டிலேருந்து வெளில போயிட்டாங்கப்பா, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கப்பான்னு. ஆனால் அதே பேரண்ட்ஸ்க்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் ரெஸ்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணியிருக்கும். இப்போ வந்து ஒரு மணி நேரம் கூட வீட்டில் வந்து போர் அடிக்குதே, ஒரு பேச்சு குரல் இல்லையே, ஒரு சிரிக்கிற சத்தம் இல்லையே, ஒரு விளையாடுற சத்தம் இல்லையே அப்படின்ற ஃபீலிங்குமே இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய கிளாஸ் ரூம், புதிய புக்ஸு, புது டீச்சர்ஸ். இந்த வாட்டி எல்லாருமே டீச்சர்ஸ் மாறியிருப்பாங்க, கிளாஸ் மேம் மாறியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க, இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற எங்கேயாவது மாறியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த தொடக்கத்தில் அவங்க வந்து நிறைய பார்ப்பாங்க. பசங்களில் நிறைய பேருக்கு ஸ்கூல் போகிறது ரொம்ப பிடிச்சி ரொம்ப உற்சாகமாக வருவாங்க. சிலருக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கலாம். சிலருக்கு ஆஹா வீட்டில் இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்தோமே, இப்போ மறுபடியும் ஸ்கூல் போகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து பசங்களுமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான மைண்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றத பார்த்து வீட்டில் பேரண்ட்ஸுமே ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸ்கூல்ஸ் ஏதாச்சும் உடனே புக் எடு, என்ன போர்ஷன், கேலண்டர் எடு, என்ன எழுதி கொடுத்தாங்க அப்படின்லாமல் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க, என்ன புதுசாக பார்த்தீங்க, டீச்சர்ஸ்லாம் எத்தனை மாறி இருக்காங்க, தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருக்காங்களா, டைம் டேபிள் வந்துருச்சா, இந்த மாதிரி புதுசாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வீட்டில் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துகிட்டே இருக்கு. அசுரன் திரைப்படத்திற்காக தான் இந்த பாடலை வந்து டிஜி அருணாச்சலம் மற்றும் சின்மயி இணைந்து பாடியிருக்காங்க. ஏக்நாத்தோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோல்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: अगर टाइम मैनेजमेंट सीख ली और समय का प्रोडक्टिव यूज सीख लिया तो आप देखिए, आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी।
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவ மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17 தேதி ஜூன் 2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றனர். அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
4: கொஞ்சம்

0: சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
0: உருவாக்கி கொடுங்க. ஒரு புது ரொட்டீன் ஆக்சுவலி பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய உங்களுக்குமே ஸ்டார்ட் ஆகும். சோ உங்களுக்குமே இது ஒரு டஃபான டைம் அப்படின்றது புரியுது. காலையில நீங்க எழுந்துக்கிறது, பசங்களை எழுப்புறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு காலை உணவு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி அவங்களுக்கு சொல்றது, ஸ்கூல் டைமிங்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களை பிக்கப் ட்ராப் இந்த மாதிரி எல்லாமே நீங்களுமே வந்து ஒரு கொஞ்சம் நல்லா அப்படியே லீஷரா இருந்த லைஃப் ஸ்டைல் திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஒரு வேகம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்களுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே லைஃப் ஈஸியா இருக்கும். முக்கியமா ஏதாவது பசங்களுக்கு டேலண்ட் இருக்கு, இத்தனை அதாவது இவ்வளோ வருஷம் இல்லை இவ்வளோ மாசம் நீங்க விட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷம் புது என்ன சொல்றது கல்வியாண்டு வேற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்கூல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, இல்ல வேற இல்லையா நீ சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கண்டிப்பா கேட்டு பாருங்க. அவங்களுக்கு இல்லையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா சேர்த்து விடுங்க. பசங்க நீங்களும் மாணவர்களாகி நீங்களுமே புதிய கல்வியாண்ட ஒரு புதிய வாய்ப்பாக நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேலேயே எல்லாமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிராது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட ஆசிரியர்களிடம் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க்காக மட்டுமே நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்றது கிடையாமல் உங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்காக இந்த ஸ்கூல் போகிறீங்க அப்படின்றத மனசில் நிறுத்திக்கோங்க. வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 103.4, இங்க எல்லாமே சமதோல.

0: அதனால இனி எல்லாமே தூளு.
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்ட்டு, வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 8:54 ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்கூல் ரீஓப்பனிங் பத்தி தான் சொல்லிட்டே இருந்தோம். எஸ், ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்றது ஒரு புது புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுற அந்த ஒரு நம்ம அந்த முன்னுரை படிப்போம் இல்லையா, அதுல நமக்கு அந்த மொத்த புக்கோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ் நீங்க வந்து ஒரு நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா தேடி பிடிச்சிக்கோங்க. பேரண்ட்ஸ், நீங்களும் அதிகமான ப்ரெஷர் கொடுக்காம என்னெல்லாம் புதுசா அவங்க கத்துட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக நிறைய பேர் வீட்டில் வந்து எனக்கு புது பேக் தான் வேணும், புது யூனிஃபார்ம் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ பாசிபிள் இருக்கிற இடத்துல அதை கண்டிப்பாக கொடுங்க, பாசிபிள் இல்லை அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜ் டஃபாக தான் இருக்கும், அவங்களுக்கான டைம் கொடுங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒன் டேல சுவிட்ச் போட்ட மாதிரி கண்டிப்பாக பசங்களாலையும் மாற முடியாது, பேரண்ட்ஸ் உங்களாலையும் மாற முடியாது. ஸோ ஸ்லோவாக ஸ்டடியாக உங்களோட டேஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸ்கூல் ரீஓப்பனிங் பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஏங்க இன்னைக்கு லீவுங்க, இன்னைக்கும் அதை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ எங்களால முடிஞ்ச ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் கொடுத்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வட சென்னை திரைப்படத்துக்காக தான் வந்துட்டே இருக்கு. தனுஷ் பாடிய பாடல், ரோகேஷோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 90.4, இங்க எல்லாமே சமதோடு.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

சரியா 9:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ரெயின்போ ராப். எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. ஸோ ரெயின்போ ராப்ல இந்த 1 மணி நேரம் எக்ஸலண்டான ஒரு பிளேலிஸ்ட் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ வீக்கெண்ட சூப்பரா ஆரம்பிங்க. அண்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே நம்புங்க. ஒரு விஷயம் டிலே ஆகுது இல்லைனா உங்களை விட்டு தட்டி போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா டிலேஸ்க்கும் தெர் இஸ் அ பர்ஃபெக்ட் ரீசன். அதை வந்து நம்புங்க. அதை வந்து நீங்க வந்து என்னடா அப்படி நடக்குதுலாம் வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் டிலேயா நடக்குதுன்னா ஓகே, அது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு மட்டும் அதை வந்து ஆழமா நம்புங்க அப்படின்னு சொல்லி.

இன்னைக்கு ரெயின்போ ராவ்ல வந்து உங்களுக்கான சூப்பரான பிளேலிஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. சாங்கோட ஷோவில் ஃபர்ஸ்ட் சாங் நான் ப்ளே பண்ண போகிறேன். அனிருத்துடைய இசை மற்றும் குரலில் ரோகேஷுடைய வரிகளில் டான் பாடல் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதோளு.

ரோகேஷோட லிரிக்ஸ்ல டான் பாடல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:08 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் அனிருத் அண்ட் ஜுனிதா காந்தி இந்த பாடலை பாடிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வரிகள்ல அனிருத்தோட கம்போசிங்ல பாடல் வந்துட்டே இருக்கு. பீஸ்ட் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுல.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http.adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். அடுத்து நான் பிளே பண்ண போகிற சாங் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல, வாலியோட வரிகளில் முருகன், மகாலட்சுமி அண்ட் பவதாரணி இந்த பாடலை பாடியிருக்காங்க தீனா படத்துலேருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சிமதோளு.

மனிஷன்மாவோட மியூசிக்ல கபிலனுடைய வரிகள்ல சங்கர் மகாதேவன் குரல்ல யூத் படத்துல இருந்து பாடல் கேட்டிங்க. நேரம் சரியா 9:19 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ரேப் அவங்க பூர்ணிமா. அண்ட் அடுத்த சாங் என்ன சாங் பிளே பண்ண போறேன் ரெயின்போ ரேப்ல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில் பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.taenuvas.ac.in மூலமாக June 17, 2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு இந்தியர் NRIS அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIS அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் July 17, 2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை

வாலியோட வரிகள்ல யுவன் சங்கராஜோட சூப்பர் மியூசிக்ல தீனா படத்துல பாடல் கேட்டிங்க. நேரம் சரியா 9:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க, ரெயின்போ ராப் கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் யுவன் சங்கராஜோட அனதர் மியூசிக்கல் மியூசிக்கல் நம்பர் வரப்போகுது. அண்ட் சூப்பரான ஒரு சாங். வாலியோட வரிகளில் ரஞ்சித், திப்பு, பிரேம்ஜி அண்ட் ஹரிச்சரன் இந்த பாடலை பாடியிருக்காங்க சென்னை 28 படத்துக்காக. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுள்ள கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ராப்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
6: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
5: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

ஹரிணி, அனுபமான், ஸ்ரீராமோட குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, ஏ ரஹ்மானோட இசையில, என் சுவாச காற்றை படத்துல பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:37 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப். எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க பூர்ணிமா. அண்ட் அடுத்து ரெயின்போ ரேப்ல நடத்த பிளே பண்ண போற சாங் ஏ ரஹ்மானோட மியூசிக்ல விவேக்கோட வரிகள்ல சிட் ஸ்ரீராம் அண்ட் ஜுனிதா காந்தி இந்த பாடலை பாடியிருக்காங்க சர்க்கார் படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சபதோலே.

கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

லுசு பையன் மேலதான் லூசா சுத்துறான்.

யுவன் சங்கராஜோட எக்ஸலன்ட் மியூசிக்ல சிலம்பரசனுடைய வரிகள்ல டிஜே பிரேம்ஜி எம்சி அண்ட் சிம்பு பாடின பாடல் கேட்டீங்க. வல்லவன் படத்துல இருந்த நேரம் சரியா 9:47 ஆகுது. ரெயின்போ ரேப் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த எக்ஸலண்டான பிளேலிஸ்ட்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங், இந்த பாடல் ஹிப்ஹாப் தமிழ் ஆதியுடைய இசை மற்றும் வரிகள்ல இந்த பாடலை பாடியிருக்காங்க கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருக்காங்க தனி ஒருவன் படத்துக்காக. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதுளு.

பிரவீன் மணியோட லிரிக்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பிரதீப் விஜய் பிரவீன் மணி அண்ட் யோகி பான பாடல் கேட்டீங்க. எந்திரன் படத்துல இருந்து நேரம் சரியா 9:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் ரெயின்போ ராப் இந்த ஒரு மணி நேரம் எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் எல்லாம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அண்ட் சாங்கோட லாஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இந்த பாடலை பாடியிருக்காங்க கிளின்டன் தேவன் அண்ட் டோமினிக். வைரமுத்தோட வரிகள்ல கண்டுகொண்டேன் படத்துல இருந்து மறுபடியும் 10 மணிக்கு கெட் செட் கோல ஆஜய் சாந்தியா கூட நான் உங்களை மீட் பண்றேன். இப்போ பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடைபெற்று வரும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go.

0: உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. 10:03 ஆயிட்டு இருக்கு, கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா மற்றும்
1: நான் உங்க பூர்ணிமா.
0: எஸ், நாங்க ரெண்டு பேரும் தான் ஷோ பண்ண போறோம். பூர்ணிமா வந்து போன ஷோலயே சொல்லிட்டாங்க, ஸோ உங்க எல்லாருக்குமே ஹைலைட் பண்ணிக்கிட்டு போன மாதிரி நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேம் விளையாடலாம்,
1: கண்டுபிடி
0: தான் விளையாட போறோம். ஸோ நாங்க வந்து உங்களுக்காக தமிழ் வார்த்தைகள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த தமிழ் வார்த்தையோட தொடக்க எழுத்தும் நிறைவான எழுத்தும் என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி அதுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு மீனிங்கோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். ஸோ நீங்க அந்த வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
1: எஸ், முதல் வார்த்தை முதல் எழுத்து நீங்க சொல்றீங்க, கடைசி எழுத்து நாங்க சொல்லிடுவோம், இடையில இருக்க எழுத்துக்களை ஃபில்அப் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா, கரெக்ட். ஸோ அதுக்கான மீனிங் என்ன இல்லை அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை ஏதாவது கண்டிப்பா மூணாவது க்ளூவா கொடுப்போம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 295204 அப்படின்ற எண்களுக்கு.
1: ஸோ காலர்ஸ் நீங்க ரெடி ஆகலாம், எங்க கூட பேசலாம், எழுத்துக்களை வச்சு அது என்ன வார்த்தைகள்னு கண்டுபிடிக்கலாம்.
0: எஸ் கண்டிப்பாக. முதல் காலர் யார், எங்க பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பதியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ரைட் ரைட் ரைட்.
1: ஓகே சந்திரசேகர், உங்களுக்கான

0: எழுத்து வந்து சந்தியா சொல்லிடுவாங்க.
1: ஆமா, உங்களுக்கான ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து வந்து சி, குரில் சி.
2: ஓகே,
1: சரிங்களா? நிறைவான எழுத்து வந்து இல், குரில் இல் தான். இல்,
2: பல்லுக்கு வர இல். ஓகே,
1: ஆமா. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? ஓகே, முதல் எழுத்து வந்து வா, சரிங்களா? குரில் வா. வா. நிறைவான எழுத்து வந்து இம், சரிங்களா?
2: வம்சம் அந்த மாதிரி.
1: அந்த மாதிரி. இதுக்கு ஒப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை வந்து வரவேற்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை இது.
0: ரொம்ப சிம்பிள் தான், அஞ்சு எழுத்து வார்த்தை.
1: வரம்.
0: வா.
2: வரம்.
1: வரம் இல்ல,
0: அஞ்சு எழுத்து வார்த்தை தானே சொல்லி.
1: ஆமா,
2: அஞ்சு எழுத்து வார்த்தை சம்பந்தப்பட்டது.
1: வரவேற்பதுக்கு சம்பந்தப்பட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களும் நானும் பூரிமாவும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தோம்.
2: சரி, எனக்கு புடி போல, நீங்க வாய்ப்பு கொடுத்த
1: நன்றி சார். கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். சந்தியா மேடம் அண்ட் பூர்ணிமா மேடம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க.
1: எஸ் யாரே, வந்து பேசுறீங்க சார்?
3: வெங்கட்.
0: வெங்கட். ஓகே வெங்கட் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வால ஆரம்பிக்கும், இம்ல முடியும்.
3: வணக்கம் மிஸ், வணக்கம் அப்படின்றீங்களா? அதுதான்
1: அதுதானா? வணக்கம் சார் அப்படி நம்ம பெனாசக்கா தான் சொல்லுவாங்க, அத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், நன்றி சார. நன்றி, நன்றி. எஸ் இப்படிதான் வந்து நாங்கள் உங்களுக்காக க்ளோஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்படிதான் நீங்களும் வார்த்தைகளை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று வந்துட்டே இருக்கு, தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துக்காக தான். அனிருத் ரவிச்சந்திர பாடிய பாடல், விக்னேஷ் சிவனோட வரிகள்லாம் அனிருதோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின் எஃப்எம் 101.4,
0: எங்க எல்லாமே செம்மதோளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேட்டட் வேர்ட்ஸ் அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம கூட பேசுறதுக்காக
2: வணக்கம் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க
3: பேசலாம்.
1: உங்களுக்கான முதல் எழுத்து தா, தண்ணீர் வரும்ல அந்த தா,
2: குரில் தா,
1: குரில் தா. முடிகிற எழுத்து ரை, நான்கு எழுத்து வார்த்தை
3: தாமரை.
2: முடியும்
1: ஆரம்பிக்கிற எழுத்து தா,
2: தண்ணீர், தண்ணீர் வரக்கூடிய குரல் தா.
1: அப்படிங்களா? என்னங்க ஈஸியா கண்டுபிடிச்சுவீங்க நினைச்சேன். ஓகே கோபி, தேங்க்யூ.
2: வணக்கம். சூப்பரா இருக்கேன் கலாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: குட்
1: மார்னிங்.
2: குட் மார்னிங் கலாமா.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? க்வெஸ்சன் கேட்டீங்களா? அது என்ன வார்த்தைன்னு
4: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, தால ஆரம்பிக்கும், ரயில முடியும், நான்கு எழுத்து வார்த்தை. இது வந்து சந்ததியை குறிக்கக்கூடிய வார்த்தை.
2: இல்ல, தா தால ஆரம்பிச்சு ரயில முடியும், அதுக்கு ஏத்த மாதிரியான வார்த்தை சொல்லு.
1: தண்ணீர், தவம், அந்த தா, குரில் தா. அவ்வளவு கஷ்டமா இருக்கா? எங்க சந்ததி,
2: வம்சாவளி,
1: வம்சாவளி அதெல்லாம் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை.
2: வணக்கம்
5: வணக்கம் தமிழேந்தி.
2: தமிழேந்தி,

0: ஆன்சரை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறீர்களா?
1: எழுதி கொண்டேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? தாளை தொடங்கி ரயில முடியும். உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? முதல் எழுத்து வந்து சா, சரிங்களா? நிறைவு எழுத்து வந்து இம். இதுக்கு ஒப்பிட்டு கொடுக்கக்கூடிய இதுக்கு ஒரு ரிலேட்டடான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு.

0: ரிலேட்டடான வார்த்தை என்னன்னு
1: பாத்தீங்கன்னா வாய்ப்பு. ஏழு எழுத்து வார்த்தை இது வந்து.
2: ஓ சந்தர்ப்பம்.
0: நினைப்போம் அதுக்கு வந்து ரெண்டு மூணு டேக் போச்சு, இது ஒரு ரெண்டு மூணு டேக் போகும் அப்படின்னு
1: நினைப்போம்.
0: நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. செந்தில் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல் அம்ரேஷ் கணேஷோட மியூசிக்ல சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 104.
1: எங்க எல்லாமே செமதோலு.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரியா 10:22 ஆயிட்டு இருக்கு. கேட் அட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க.
2: இன்னைக்கு கண்டுபிடி விளையாடிட்டு இருக்கோம். அடுத்து விளையாடுறதுக்காக நமக்கு
1: பாக்கலாம். எஸ் வணக்கம்.
2: எளிமையான
1: வார்த்தை தான். சோ உங்களோட தொடக்கத்துக்கான, அதாவது தொடக்க எழுத்து வந்து வா, குரில் வா. நிறைவான எழுத்து வந்து லீ.
2: இது வந்து லா, பள்ளத்துக்கு வர லா.
1: ஆமா,
2: நடுலான்னு சொல்வாங்க.
1: வா லி
2: லி.
1: சரிங்களா, இதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை வந்து விவசாயம்.
2: அஞ்சு எழுத்து வார்த்தை இது. வா வா குரில் வா, வருகன்னு சொல்லுவோம்ல, அந்த வா. சார்ந்த ஒரு வார்த்தை. அன்றாடம் நீங்க அங்க போறதுக்கு ரொம்ப ஏங்குவீங்க. அங்கதான் எல்லாம் தொழில் எல்லாங்கமே அங்கதான் நடக்கும். இதுக்கு மேல க்ளூ தரணுமா? விவசாயம் சார்ந்தது. உங்களுக்கு புரியல பாருங்களேன். வருகன்னு சொல்லுவோம்ல, அந்த வால ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை. லீல முடியும், அஞ்சு எழுத்து வார்த்தை.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: வணக்கம்
3: மேடம். வயல்வெளி மேடம்.
2: அப்படி போடுங்க அருவாள். யாருங்க அது?
1: இல்ல, ஆன்சர் வரும் முன்னே, பேர் வரும்
2: பின்னே.
1: நன்றி நன்றி ஹேமா.
3: அவருக்கு போயிருக்கலாம்னு. சரி, அவரு சொல்லலன்னா நம்ம சொல்லிடலாம்.
2: ஹேமா நல்லவேளை பேர் சொல்லாமே போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஓகே, நன்றி ஹேமா.
1: நன்றி நன்றி ஹேமாமா. வணக்கம்.
4: வணக்கம் மேம். பிரகாஷ், புரசேவாக்கம்.
1: புரசேவாக்கம்ல இருந்து பிரகாஷ்.
2: தெரிந்து கொள்வது, நம்மளை தெரியப்படுத்துதல். புதிதாக நீங்க ஒருத்தரை பார்க்கும் போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன், உங்களை நீங்க தெரிய வச்சுக்கிறதுக்காக.
1: அறிமுகம் என்பது சரியான விடை. நன்றி நன்றி சார், நன்றி. நிறைய க்ளூவை வாரி கொடுத்துருவோம்.

0: வாரி குடுக்க குடுக்கதான் நம்ம கண்டிப்பா என்ன பண்றது சில நேரம் அப்படிதான் நமக்கு. ஓகே
1: ஆல்ரெடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இஸ்பேடு ராஜாவும் இது இராணியும் திரைப்படத்திற்காக அனிருத்தோட வாய்ஸ்ல சாம்சியஸோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 90.4
0: இங்க எல்லாமே சமதோல.

0: நிறைவான எழுத்து வந்து இல், பல்லுக்கு வரும்ல அந்த இல், இதுக்கு சார்ந்த ஒரு வார்த்தை வந்து வேலை வாய்ப்பு.
1: ஐந்து எழுத்து வார்த்தை
2: என்ன சொன்னீங்க?
1: வேலை வாய்ப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை.
0: முன்னாடி நேர்முகம் சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன முகம் இம்முல முடியுது, இல்ல என்ன
1: முடியணும் யோசிச்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு அப்ப நேர்காணல், ஆனா சமவங்க டக்கு டக்கு டக்கு ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மாலினிதேவி மேடம், வணக்கம்.
0: நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2986003829505454 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். உங்களுக்கான வார்த்தையோட முதல் எழுத்து க, குரல் க, சரிங்களா? நிறைவு எழுத்து வந்து ரை. இது வந்து இதுக்கு ஒப்பிட்டு, அதாவது இதுக்கு சார்ந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எழுதுவது. பக்கம் பக்கமா எழுதுவாங்க பசங்க எல்லாம் ஸ்கூல்ல.
1: நான்கு எழுத்து வார்த்தை, போட்டி எல்லாம் நடக்கும் இதுல. பாருங்க எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள், எவ்வளவு பெரிய க்ளூ கொடுத்தேன் நானு. போட்டி நடக்கும் இதுக்கு. என்னங்க?
0: ரை
1: ரை ரை உரை, அந்த ரை.
0: கராத்தேவா? கராத்தே போட்டி நடக்குது போல.
1: இல்ல கா ரை, சின்ன ரை, நான்கு எழுத்து வார்த்தை தான். பள்ளிகள்ல எஸ்பெஷலி இந்த போட்டிகள்லாம் நடத்துவாங்க, மாணவர்கள் எழுத சொல்லுவாங்க. எழுதுறது எழுது எழுது எழுது எழுது எழுதுவாங்க. எக்ஸாம்ல கூட இது வருங்க, 10 மார்க்குக்கு எல்லாம் வரும். இதுக்கு மேல க்ளூ எப்படி சொல்றது?
0: இல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் சொல்லிட்டேன்,
1: சொல்லிட்டேன்.
0: ஓகே, நன்றி நன்றி கணபதி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரத்தை கேட்டலாமா? வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுவீங்க சார்?
1: கேட்டீங்களா கேள்வி?
0: முதல் எழுத்து வந்து க, குரில் கா.
4: குரில் காவா?
0: ஆமா. நிறைவான எழுத்து வந்து ரை, கரைக்கு வரும் இல்லையா அந்த ரை,
1: சின்ன ரை. நான்கு எழுத்து வார்த்தை,
0: இதுக்கு சார்ந்த ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுவது.
1: எழுதுவது, மாணவர்கள் எல்லாம் இதை எழுத சொல்லுவாங்க. பள்ளிகள்ல இதுக்கு போட்டி நடக்கும்.
0: சர்வம் தலமயம் திரைப்படத்திற்காக தான் பம்பா பாக்யா மற்றும் அந்தோனி இணைந்து பாடிய பாடல் மதன் கார்கியோட வரிகள்ல ஏஆர்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 104.
1: இங்க எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. நேரம் சரியா 10:41 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ், நானும் பூர்ணிமாவும் தான் உங்களோட இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோன் பண்ணுங்க 2986003828 2952205454 அப்படின்ற எண்களுக்கு. காலர் போயிடலாமா?
1: எஸ் போலாம்.
0: வணக்கம். இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை வந்து மைதானம்.
2: ஆடுகளம்.
0: ஆடுகளம் அப்படின்னா மைதானம்னா ஆடுகளம் தான் வருமா?
2: ஆமா
0: ஆமா. நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொன்னதால அதான் சரியான விடை. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. வணக்கம்
3: பூர்ணிமா சந்தியா இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை
1: வணக்கம்.
3: சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேனங்க.
0: எப்படி இருக்கீங்க சார்?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தையோட முதல் எழுத்து வந்து உ.
3: என்ன மேடம்?
0: உ. உ. நிறைவான எழுத்து வந்து இல். சரிங்களா?
3: உரிமை மீறல்.
1: உரிமை மீறல். என்னங்க அதிரடியா இறங்குறீங்க?
0: அது அதுக்கு சார்ந்த வார்த்தை வந்து பேசுதல்.
3: உரைத்தல்.
0: உரைத்தல் அப்படின்றீங்களா? இது வந்து ஒரு ஐந்து எழுத்து சொல் அப்படின்னு வச்சுக்கலாம்.
3: உரையாடல்.
0: உரையாடல் என்பது சரியான
1: சரியான விடை.
0: உரைத்தல் வந்து சாப்பாட்டுக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப உரைக்குதுன்னு சிலர் சொல்லிருவாங்க. அந்த மாதிரி ரெண்டு மூணு மீனிங் வந்து உரையாடல்.
1: உரையாடல் உரைத்தல். நாங்க சொல்றது கான்வர்சேஷன், நீங்க சொல்றது ஸ்பீக்கிங். கிராமர் எல்லாம் கண்டுபிடிச்சு பேசுவோம்.
0: நன்றி நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. பாடல் அடுத்ததா வெயிட்டிங்ல இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல், மணி அமுதவாணன் அவர்களோட லிரிக்ஸ்ல, மசாலா காஃபி கேங் அவங்களோட மியூசிக்ல, ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 101.4
1: இங்க எல்லாமே செமதுல.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 91.4 இங்க எல்லாமே தோளு. வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 10:50 ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க.
1: கண்டுபிடி நம்ம விளையாடிட்டு இருக்கோம். முதல் எழுத்தும் நிறைவு எழுத்தையும் நாங்க சொல்ல, அதுக்கு ரிலேட்டடான வேர்ட் சொல்ல, அந்த வார்த்தை என்னன்னு நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
0: எஸ், நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்கம்மா?
2: நான் திருத்தூர் ஆர்ஜே பத்மா ஒரு பேசுறேன்.
0: ஆர்ஜே வைட்டிங்களா?
2: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: சொல்லுமா?
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தையோட முதல் எழுத்து ஆ. சரிங்களா?
2: சொல்லுமா?
0: சுலபமா தான் இருக்கு. ஆல தொடங்கும், இம்ல முடியும். சரிங்களா?
2: முதல் எழுத்துன்னா
0: அம்மாக்கு வரக்கூடிய

0: குரில் ஆ. ஆ, நிறைவு எழுத்து வந்து இம். ஆமா, இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை வந்து தகவலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை இது.
1: தகவலுக்கா?
2: ஆறு எழுத்து வார்த்தை.
1: ஆறு எழுத்தா? கொஞ்சம் கிடைக்கும் பதவிக்கு. எனக்கு மூணு எழுத்தா எனக்கு பிடிக்கும். பாப்போம். என்ன புரியுமா?
0: தகவல், தகவல் இல்ல கடிதம், இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை.
1: முதல் எழுத்தா கத்தி எழுத்தம். இம்மா?
2: ஆமா. ஆவில் ஆரம்பித்து இம்ல முடியும். தகவல் சம்பந்தப்பட்ட வார்த்தை கடிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: கடிதம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல
2: பெரிய க்ளூ அது.
1: கடிதம்,
2: கடித தொடர்பு சம்பந்தப்பட்ட வார்த்தை அது. சரி, அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், சரிங்களா? நன்றி, நன்றி
0: கால் பண்ணதுக்கு. வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சத்யநாராயணன்,
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: முடியக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, தகவல் கடிதம் அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்திருந்தோம். இது என்ன வார்த்தையா இருக்கும்?
2: ஆறு எழுத்து வார்த்தை சார் இது. ஆள ஆரம்பித்து இம்ல முடியும்.
0: அஞ்சலகமே,
2: அதுவே சரியான விடை.
0: அதுதான். நன்றி, நன்றி சார்.
2: நன்றி சார், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள். சம
0: ஆல் ரைட். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரங்கிருந்து பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
4: அது சொல்லிட்டாங்களா? ஆள தொடங்கி.
0: ஆ, அது சொல்லிட்டாங்க. அடுத்த வார்த்தை கொடுத்துடலாமா?
4: அது என்ன மேடம்?
0: ஆ, இந்த வார்த்தை வந்து ஆள தொடங்கும், நெடில், சரிங்களா? இம்ல முடியும். இது வந்து உணவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை.
2: நான்கு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை இது.
0: ஆள தொடங்கி இம்ல முடியும். உணவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு
2: வார்த்தை.
0: ஆனா உணவு வந்து, அதாவது என்ன சொல்றது,
2: அதோடைய
0: பொதுவான சொல். இது
2: பொதுவான சொல். இப்ப உணவுங்கிறது எப்படி பொதுவான சொல்லோ அது மாதிரி பொதுவான சொல் தான். எந்த குறிப்பிட்ட உணவையும் இது குறிக்காது. உணவு சம்பந்தப்பட்ட வார்த்தை, உணவு மாதிரி இதுவும் பொதுவான உணவோட பெயர்
4: தான்.
2: ஆபரணம் வராதே.
0: இல்ல இல்ல இல்ல. அடுத்த நேரத்தை கேட்டுலாமா?
2: நிறைவு காலர் வந்து ஆகாரம் அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிட்டீங்க. நன்றி, நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல், ஜெயமூர்த்தி அந்தக்குடி இளையராஜா இணைந்து பாடிய பாடல் இது. அருண்ராஜ் காமராஜாவோட லிரிக்ஸ்ல டி மானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே செமதுல.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூர்

கூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைக்கானம், நானுங்கள் பூர்ணிமா. திரைக்கானம் நிகழ்ச்சியில முதல் பாடலா வந்துட்டு இருக்கு. வருஷம் 16 திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமதுளு.
2: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மாநனிய பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடிஜிக்கு

வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:16 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. திரை கானம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இளையராஜா இசையில புலமை பித்தன் அவர்கள் வரையில எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரல்ல பாடல் வந்துகிட்டே இருக்கு. வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மாநனீய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ சந்தேஷ்.
3: ஜிந்தகி பரீட்சா கே லியே நஹி ஹை, ஹமாரே ஜீவன் கோ பனானே கே லியே சிக்ஷா எக் மாத்யம் ஹை.
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 க்கு

0: rainbow e fun mutio nu pulinale in di ella messa madule.
1: சரியா 11:49 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டிருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி திரைக்கானம், நான் உங்கள் பூர்ணிமா. திரைக்கானம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இளையராஜா மற்றும் சித்ரா குரல்கள்ல புலமைப்பத்தின் வரிகள்ல இளையராஜா இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கு. ராஜா ராஜாதான் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேரம் சரியா 11:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சிவா திரைப்படத்திலிருந்து புலமை பித்தன் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்கள்ல இளையராஜா இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதோட நான் சைன் ஆஃப் பண்றேன். 12 மணிக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சிக்காக உங்களோட உங்க ஆர்ஜே மாதர்பாக்க மகேஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் 1 மணிக்கு திரைகானம் நிகழ்ச்சியில சிறப்பான 70-60 பாடல்களோட உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடும் அதிகரிக்கிறது. இதனால் உற்பத்தி செலவு உயர்வதுடன் சுற்றுச்சூழலிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்களை தொழிலகங்களில் அறிமுகப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பழைய மற்றும் அதிக மின்சாரம் நுகரும் இயந்திரங்களை மாற்றி குறைந்த ஆற்றலில் அதிக செயல்திறன் வழங்கும் நவீன கருவிகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது. இதன் மூலம் தொழிலகங்கள் மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும். மேலும் உற்பத்தி திறன் மேம்படுவதுடன் கார்பன் உமிழ்வும் குறையும். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும்

பெரும் பங்களிப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஆற்றல் தணிக்கை அல்லது எனர்ஜி ஆடிட் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் எந்த பகுதிகளில் அதிக ஆற்றல் வீணாகிறது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய தேவையான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன. உயர்திறன் மோட்டார்கள், எல்இடி விளக்குகள், தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள், கழிவு வெப்ப மீட்பு அமைப்புகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த ஆற்றலில் அதிக உற்பத்தியை வழங்குகின்றன. இந்த திட்டம் தொழிலகங்களுக்கு பொருளாதார நன்மை மட்டுமல்லாமல் நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. மின்சார தேவை குறைவதால் புதிய மின் உற்பத்தி நிலையங்களின் அழுத்தமும் குறைகிறது. ஒரு தொழிற்சாலை தனது மொத்த மின்சார பயன்பாட்டில் வெறும் 10% சேமித்தால் கூட ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஆற்றல் சேமிப்பு என்பது வெறும் செலவு குறைப்பு மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முக்கியமான நடவடிக்கை. ஆற்றலை சேமிப்போம், வளமான தொழில்துறையை உருவாக்குவோம், பசுமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: ஆகாஷ்வாணி. நேரம் 12:05.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம்மதுள்ளு, இது இளைஞர் உலகம் நிகழ்ச்சி. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில நான்

உங்களோட ஆர்ஜி மாதிரிப்பாக்க மகேஸ்வரி வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அதற்கு முதல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்றேன், வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஒரு சொல்லுக்கு பின்னால நிறைய முயற்சிகள், தோல்விகள், கண்ணீர், தியாகங்கள், நம்பிக்கை எல்லாமே மறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருக்கும். அது சிலருக்கு கடின உழைப்பாக இருக்கலாம், சிலருக்கு தன்னம்பிக்கையாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு விடாமுயற்சியாக கூட இருக்கலாம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் சாதித்து நிற்கும் மனிதர்களின் பயணத்தில் அவர்களை உயர்த்திய அந்த ஒரு சக்தி என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நிஜமாக மாற்றிய மனிதர்களுடைய அனுபவங்கள், அதாவது உங்களுடைய அனுபவங்களும் ஊக்கமளிக்கும் கதைகளும், அதுக்கு ஒரு தலைப்பு, உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படிங்கிறதா என்னுடைய இந்த நேரத்தில் நான் தலைப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தலைப்பு வச்சு நாம் இன்னைக்கு பேசலாம். 2986003 8 மற்றும் ஒரு எண் 2952055544. வெளியூர் நீர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹரிஹரன் ஹரிணி பாடியிருக்கும் பாடல் இது. வானவில் திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்கலாம். தொடர்ந்து பயணிப்போம்.

0: என்ன நேயர்களே, இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் எல்லோரும் தங்களுடைய வெற்றியுடைய ரகசியத்தை வந்து பகிர்ந்துக்க ஆசையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். ஓகே, உங்க வாழ்க்கையில என்ன வெற்றி அடைஞ்சீங்க, அந்த வெற்றிக்கின் ரகசியம் என்ன?
1: மேம், என்னுடைய வாழ்க்கையில அடைந்த வெற்றி அப்படின்னா, என்னுடைய வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிருக்கேன். வேலூர் மாவட்டத்துல கீழ்த்தலை மட்டும்தான் இருந்தது. பட் நான் வந்து சேமிச்சு அந்த ஒரு வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினேன். அது என்னுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படின்ட்டு நான்
0: கருதினேன்.
1: அதற்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னுடைய சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்ட்டு சொல்லுவேன். அது சொல்லுவாங்க இல்லையா, எந்த நிதி நிறுவனத்தை சூசிக்கிறோம், எப்படி முதலீடு செய்யறோம், அந்த முதலீடை எப்படி இரட்டிப்பு ஆகிறோம், அது வந்து அந்த சுத்திடம் தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னுடைய இந்த சேமிப்பு அப்படிங்கிறது தான். அதை பண்ணிதான் என்னுடைய வீடு எக்ஸ்டெண்ட் பண்ண. அது சின்ன வயசுலயே அதை பொறுப்பா செயல்படுறதுனால எனக்குங்கிற ஒரு விசிபிலிட்டியும் கிடைச்சது. நான் மத்தவங்களுக்கும் ஒரு சூப்பரான முன் உதாரணமாவும் இருந்திருக்கேன் நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பெருமையாவே இருக்கு மேம்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மகேஸ்வரி மேடம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
2: எவ்வளவு நாள் ஆகுது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். பெரும்பாக்கம் வனஜா.
0: ஓகே வனஜாமா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன வெற்றி பெற்றிருக்கீங்க, அதுக்கான ரகசியம் என்ன?
2: என்னுடைய வாழ்க்கையினா வந்து நான் கல்யாணம் பண்ணி வரும்போது ஒண்ணுமே இல்லாதவாதான் இருந்து மேடம்.
0: ஓகே,
2: வெறும் இடம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப வந்து நான் வீடு கட்டிட்டோம். ரெண்டு பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, இன்ஜினியர் இப்ப படிக்கிறாங்க. அதோட காரணம் வந்து முதல் வந்து உழைப்பு ஒண்ணு,
0: கண்டிப்பா
2: ஒண்ணு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட், எல்லாமே நீங்க சொன்ன எல்லாமே காரணம். நிஜமா இப்ப இந்த இந்த அளவு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த உழைப்பு தான் மேடம்.
0: உழைப்பு தான், உழைப்பு தான், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை,
2: ஆகலாம்.
0: அதே மாதிரி ஒரு அனுபவம், எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு வெற்றியா கொண்டு வந்து நிறுத்தணும். நன்றிங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரிங்கிருந்து?
3: கார்த்திக் கிருஷ்ணம்.
0: ஓகே கார்த்திக் சார், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டி எதுவும் கிடையாது, நான் வீட்டுலதான் இருக்கேன் சும்மா.
0: சரி,
3: நம்ம லைன் தான் மேம், அதனால வெட்டி ரகசியம் எதுவும் இல்லாம எனக்கு
0: இல்ல. இருக்கணும்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா.
3: ஓகே மேம்.
0: ஓகேங்க, நன்றிங்க. அதாவது நம்ம வந்து என்னதான் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கணும். அது அப்போதான் வந்து அந்த ஃபுல்ஃபில்லாக அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வனஜம்மா சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததான் யார் பார்க்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க்பேண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோம்மா. வணக்கம் வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா, சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன?
4: என் வாழ்க்கையில வெற்றியும் கிடையாது ரகசியம் கிடையாதுமா.
0: ஏன் அப்படி சொல்லிட்டீங்க?
4: 68 வயசு ஆகுதுமா, உண்மையதாம்மா சொல்றேன். எல்லாம் சாதிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டேன், நானே விட்டுட்டேன்.
0: விட்டுட்டீங்க? ஓகே ஓகே.
4: அதனால இப்ப வந்து குத்துதே குறையுதுன்னு என்ன பண்றது?
0: தோண்ட போவாதீங்க, நெக்ஸ்ட் நம்ம வாய்ப்பு இருக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஐயா.
4: உங்க வாய் முகத்தை பழிச்ச சந்தோஷம்.
0: நன்றிங்க ஐயா.

தொடர்ந்து நம்ம பேசுவோம் மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக. இந்த பாடல் அரிஹரன் சுஜாதா பாடியிருப்பது. நான் முத்துக்குமாரின் வரிகளில், தேவாவின் இசையில்.

0: எல்லாம் ஸ்கூல் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வரீங்களா?
1: ஆமா வந்துட்டு இருக்கேன், வந்துட்டேன்.
0: வாங்க வாங்க.
1: உங்கள் வெற்றி ரகசியம் என்னமா?
0: என்னோட வெற்றி ரகசியம், நான் எப்பவுமே இந்த நம்ம ஆகாஷவாணி ஆல் இந்தியா ரேடியோ ரெயின்போ எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுல நான் வந்து தடம் பதிச்சேன் பாருங்க. அதுதான் என்னோட வெற்றியின் ரகசியம். எல்லாரும் சொல்லுவாங்க என்ன எப்ப பார்த்தாலும் ரேடியோ கேட்டுட்டே இருக்கிறேன்னு. அந்த ரேடியோ கேட்டதுனால எனக்கு அதோட பயன் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியாது. அதுதான் நான் என்னோட வெற்றியின் ரகசியம்.
1: கேட்டு கேட்டு நிறைய உறவுகளை தக்க வச்சிருக்கீங்க, இதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கேக்குதா மேடம், ராஜசேகர் மேடம், நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா?
1: அனைவரும் நலம். ஓகே, உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன?
2: என்னுடைய வெற்றிக்கு ரகசியம் மனைவி மௌனமா இருக்கணும்.
1: என்னது
2: வெற்றி? வெற்றி பெறணும்னா மௌனமா இருக்கணுமா?
1: ஓ, அமைதியா. ஓகே,
2: அமைதியா இருந்தா எல்லாமே வெற்றி அடையுமா?
1: ஓ, அவங்க சொன்னதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சிட்டீங்க, கரெக்ட்டுங்களா?
2: ஆமா, வெற்றி அடைஞ்சிட்டேன். எல்லாம் பாக்க பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சது.
1: சூப்பர் சூப்பர், இது இது போதும்.
2: தேங்க்யூ மேடம்,
1: நன்றிங்க. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? இப்ப வந்து அவங்க கஷ்டப்பட்டு உங்களை வாழ்க்கையில வந்து முன்னேத்திட்டாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்க? ஓ, நீங்க இப்ப அவங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க, கரெக்டா? சூப்பர் சூப்பருங்க, சூப்பருங்க, நன்றிங்க. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம படையப்பா திரைப்படத்திலிருந்து பாடல். கே எல் ஸ்ரீராம் குழுவினருடன் பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரகுமானின் இசையில்

0: நேரம் சரியா 12:22 ஆயிட்டிருக்கு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்க மகேஸ்வரி, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்கிறேன்.
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப்.

0: இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சென்னை சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன?
1: மேடம், எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு பார்த்தா, நான் வேலை செய்யற இடம் சென்னை ஜோகோ. அங்க வேலை பார்த்ததுனால ஊர்ல சொந்த வீடு கட்டிட்டு மகிழ்ச்சியா இருக்கும் மேடம்.
0: ஓகே, சொந்த வீடு கட்டிட்டு இப்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். வணக்கம். வாங்கம்மா.
2: எம்மா, எத்தனை வா மாசம் ஆகுதுமா? ஏமா, அம்மா நாளா வரல?
0: வந்துட்டேம்மா, வந்துட்டேம்மா.
2: பசங்க நல்லா இருக்கிறா? நீ வாமா, நீ வந்ததம்மா எனக்கு சந்தோஷமா இருக்குது.
0: வரேம்மா, வரேம்மா.
2: பசங்க நல்லா இருக்கிறாங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகே, உங்க வாழ்க்கையுடைய வெற்றியின் ரகசியம் என்ன?
2: என் வாழ்க்கையில வந்து நாலு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கணு. எங்க ஹஸ்பண்டும் நானும் பராத பாடுபட்டு ஒரு பிள்ளைய 7 டிகிரி படிக்க வச்சேன். வாட்டியார் அகரான்
0: இன்னைக்கு
2: ஒரு பிள்ளைய 3 டிகிரி படிக்க வச்சேன். கோஆப்ரேஷன் செக்ரட்டரியா இருக்கான். ஒரு பொண்ணு 2 டிகிரி படிக்க வச்சேன், அது தனியார்ல வேலை இருக்குது. இன்னும் ஒரு பொண்ணு 1 டிகிரி படிச்சுட்டு அதுவும் தனியார்ல தான் வேலை இருக்குது. எந்த குறையும் இல்லாத கஷ்டப்பட்டு அது அதுல படிக்க வச்சு நல்லா 4 பேரும் நல்லா இருக்கிறாங்க. பேரம் பேட்டியோட
0: வாழ்க்கையில இந்த வெற்றி பேரளவில்
2: கை நில 6 குடும்பமும் 7 குடும்பமும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் பிள்ளைங்கள. இன்னைக்கு எந்த குறையும் இல்லாத நல்லா பெட்ல படுத்துக்கணும். எங்க மகேஷ்வரி கிட்ட வரலையே வரலையே வரலேன்னு
0: உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்ல, அதனால உங்களை வணங்குற. நன்றிமா.
2: நன்றி கண்ணு.
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அண்ணா இருந்து வந்துட்டே பேசுறேன்.
0: வாங்க.
3: அன்புக்கு
0: எப்பவுமே எல்லாருமே நாங்க கட்டுப்படுறோம்.
3: அது என்ன பார்த்தீங்கன்னா அங்க பாக்கும்போது நம்ம பேசுவோம்.

0: தெரியு, நம்மளுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துருது ஒரு பக்கம். அது என்ன அது சொல்ல தெரியாது, மனசுதான் காரணம்.
1: ஏன்னா
0: நான் எப்பவும் வந்து குறிக்கோள் உழைப்பு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வச்சுக்குவேன். இப்படிதான் இருக்கணும்னா நம்ம எது செஞ்சாலும் அதை கரெக்டா செய்யணும், யாருக்கும் தீங்கும் செய்யக்கூடாது, செய்யறத செம்மே செய்யணும். அது முதல்ல இருந்தே
1: அதுதான். ஆமா, ஒரு பிளானிங் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இது சாதிக்கணும், இது அடையணும் அப்படி சொல்லிடுச்சு. அப்படி உங்க வாழ்க்கையில என்ன, நீங்க இப்போ அந்த வெற்றிக்கான ரகசியம் என்ன?
0: உழைப்புனா இரவு பகல் பார்க்காம உழைச்சோம், பிள்ளைங்களே ரெண்டும் படிச்சிருக்கு.
1: சூப்பர்.
0: இங்க சென்னையில இடம் வாங்கல, ஊர்ல இடம் வாங்கிருக்கோம். நல்லா இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் கொண்டு போகணும் அந்த வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி பசங்க பேரன் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கதே நம்மளுக்கு வெற்றிதான்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றி நன்றி
1: நன்றி. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போலரிட்டி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuavas.ac.in மூலமாக ஜூலை 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் ஜூலை 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuavas.ac.in மற்றும் http://adm.tanuavas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

உலகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் இது. சங்கர் மகாதேவன் கிருஷ்ணராஜ் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை தேவா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில்

0: 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லக்ஷாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 100,000+ இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2,00,000 ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க, 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18

0: வந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டில இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமா சங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐகேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமாக பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலான் இருக்கு.
1: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:50. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் என்னவா இருக்கு?
1: என்னோட வாழ்க்கையோட வெற்றியின் ரகசியம் வந்து சின்ன சின்ன வாக்கியங்களை படிச்சதுனாலதான் ஏற்பட்டுச்சு. திருக்குறள்
0: படிப்பேன்,
1: நாலடியார் திருக்குறள், அப்புறம் சித்தர்களோட பாடல்கள், எதுவுமே இந்த நிரந்தரம் கிடையாது அப்படின்னு பாடிக்கிற பாடல்கள், இது சரி நம்ம எல்லாத்திலயுமே துன்பத்தை எல்லாம் கடந்து வந்துடலாம். அதாவது நம்ம பெருசா ஒண்ணு சாதிக்கலைன்னாலும் குடும்பத்தை வந்து குழந்தைகளை கட்டமைச்சு குழந்தைகளை நல்ல வரவு செலவுகளை கரெக்டான முறையில பயன்படுத்தி எளிமையான முறையை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளையும் ஒரு பிள்ளையில வளர்த்ததே நான் வெற்றி அடைஞ்சதுக்கான ஒரு ஆதாயமா
0: நினைக்கிறேன்.
1: ஏன்னா எல்லாமே குடும்பத்துல பிரச்சனை இல்லாம பிள்ளைகளை நல்லபடியா சிறப்பா வளர்த்து அதுல ஒரு நல்லபடியா திருமணம் முடிச்சு கொடுத்து அது ஒரு நல்ல வேலையில இருந்து பேர பேத்திகளை எல்லாம் பார்த்து அத மகிழ்ச்சியா இருக்கிறது எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இந்து இந்தியாவிலதான் அதெல்லாம் அந்த பேரின்பத்தை காண முடியும் இல்லையா? குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் அந்த குடும்பம் எளிமையா கடன் இல்லாம துன்பத்தை கடந்து வாழ்றதுக்கும் ஒரு பெண்மணி காரணமா இருப்பா ஒவ்வொரு
0: வீட்லயுமே.
1: அந்த பெண்மணியா நான் இருந்தேன், நல்லா விட்டு கொடுத்து வாழ்ந்தேன், சைத்துத்தன்மையோட இருந்தேன், பிள்ளைகளை நல்லபடியா சீரமைத்தேன். கூடுதலா அந்த வானொலிகளுக்கும் போவேன், ரெக்கார்டிங்க்கு போவேன், தூத்துக்குடி மதுரை இதுக்கு திருநெல்வேலி இதெல்லாம் போயி பரிசுகளும் வாங்கி இருக்கேன். அது கூடுதல் தான். அது குடும்பத்தை வடிவமைச்ச வெற்றி வந்து தக்க வச்சது சித்தர்களோட பாடல், திருக்குறளோட படிச்ச அந்த நூலகத்துல படிச்சது, சின்ன சின்ன புத்தகங்களை வாசிச்சதுனால ஏற்பட்ட நன்மைகள்னால எல்லாருமே நல்ல புத்தகங்களை வாசிக்கணும், வெற்றிக்கான ஆதாயமா அதுதான் இருக்குங்கிறது வானொலியே கேட்க

0: அப்படிங்கறத சேர்ந்து கேட்டுக்கிட்டு.
1: நன்றி, நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.
1: இளைஞர் உலகம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அடுத்தபடியாக நேயர் இருக்காங்க, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கோயம்பேடு பார்த்தேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேங்க.
2: நான் லீவுக்கு போயிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்த மாதிரி ஸ்கூல் ஓபன் ஆனோட நீங்களும்
1: வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம்
2: என்ன? வீடு கட்டினேன், வருமானம் பண்ணேன், கடை எல்லாம் கட்டினேன். வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் கஷ்டத்தப்பட்டு முன்னேறி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நிம்மதியா இருக்கேன் மேடம்.
1: நிம்மதியா இருக்கீங்க?
2: ஆமா,
1: அதுதாங்க தேவை வாழ்க்கைக்கு. நிம்மதி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனுபவிக்க முடியும். எப்பவுமே உழைச்சிட்டு எப்பவுமே ஓடிட்டே இருக்கிறத விட நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க
2: இல்லையா,
1: அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நன்றி, நன்றி பார்த்திபன்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நன்றிங்க.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுறா. ரஞ்சித் முகேஷ் பாடிய பாடல் இது. மணி சர்மா இயற்ற இந்த பாடலுக்கு இசை எஸ்பி. பாடலுக்கு இசை மணி சர்மா. இதோடு நிறைவு பெறுகிறது இளைஞர் உலகம் நிகழ்ச்சி.

நேரம் சரியாக 1 மணி. FM ரெயின்போ 101.4 இது திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பூர்ணிமா. 60-70 சிறப்பான பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில முதல் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், எம் ஆர் விஜயா மற்றும் சரளா அவர்கள் குரலில் செல்வபாரதி வரிகளில். பாடல் வந்துகிட்டே இருக்கு கண்காட்சி திரைப்படத்திலிருந்து.

கண்காட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 1:06 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம் நிகழ்ச்சி. 60 மற்றும் 70 சிறப்பு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் மாட்டுக்கார வேலன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில், வாலி வரிகளில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் பாடல். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே செமதோளர்.

0: 102.4 இங்க எல்லாமே தோணி.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

கே ராமமூர்த்தி அவர்கள் இசையில், கண்ணதாசன் வரிகளில், சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி சுஷிலா அவர்கள் குரலில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நேரம் சரியாக 1:19 ஆகிறது. FM ரெயின்போ 101.4 இது திரை கானம். 60 மற்றும் 70 சிறப்பு பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன், ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம் ஆர் விஜயா அவர்கள் குரலில். இந்த பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில், திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடல் எம் ஆர் விஜயா, மனோரமா அவர்களும் பாடியிருக்கிறார்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே செமதூரம்.

0: திருமலை தென்குமரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நேரம் சரியாக 1:26. FM ரெயின்போ 101.4 இது திரை கானம். 60 மற்றும் 70 வருட சிறப்பு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்கள் குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் அவர்கள் குரலில் பாடல் ராஜா திரைப்படத்திலிருந்து. இது FM ரெயின்போ 101.4.
1: கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நான்னா. கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நான்னா. காதல் போதை

விலகிடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜயோகம், ராதாமோகம் ராஜயோகம், சாலை ஓரம் ஆசை.

0: கண்ணம்மா கண்ணம்மா,
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கேவி மகாதேவன் இசையில பி சுஷிலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி அண்ட் சரளா குரல்கள்ல வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இது திரை கானம். 60 மற்றும் 70 வருட சிறப்பு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 1:38. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பாரதி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், சுபையா நாயுடு அவர்கள் இசையில் ஸ்நேகிதி திரைப்படத்திலிருந்து பாடல். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஸ்நேகிதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நேரம் சரியாக 1:42. எஃப்எம் ரெயின்போ 101.4 இது திரைக்கானம். 60 மற்றும் 70 சிறப்பு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எட்டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்கள் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பூர்ணிமா.
1: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. துணிஞ்சு நிற்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்லை பல.

யாருக்காகத்தான குனிங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காகத்தான குனிங்க சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா, பருவம் வந்த பொண்ணு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
2: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: காதலி நீ சடக்க நடந்துடி நம்மைனா மைனா கொஞ்சம் சில்லற காதலி போடு நைனா நைனா
1: ஏ ஹம்மே
2: ஏ சாமி
1: ஏ நைனா
2: ஏ ஹம்மே
1: ஏ ஹம்மே ஏ ஹம்மே ஏ சாமி சாமி சாமி போ சாமி காசி
3: சவுந்தரராஜன் பி சுஷிலா குழுவினருடைய குரல்கள்ல பாடல் கேட்டீங்க. தெய்வ பிறவி திரைப்படத்தில் இருந்த நேரம் சரியாக 1:55. இது திரை கானம் நிகழ்ச்சி. 60 மற்றும் 70 சிறப்பு பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல ஜெயகாந்தன் வரிகள்ல எம் பி ஸ்ரீனிவாசன் இசையில பாதை தெரியுது பார் திரைப்படத்துல இருந்து பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிங்க. இதோட நான் சைன் ஆஃப் பண்றேன். மற்றும் ஒரு அருமையான நாள்ல அருமையான நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from me, பூர்ணிமா. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன் ஐயா.
1: நீங்க நீண்ட நாள் வானொலி?
0: கண்டிப்பாங்க.
1: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
0: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன் ஐயா. எனக்கு வயது 56வது, எனக்கு தெரிந்து 50 ஆண்டு நான் வானொலி கேக்குறேன்.
1: எப்படி அந்த பழக்கம்? உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்?
0: ஆமாங்க ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
1: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது,
0: மேல
1: அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, மனுஷங்களா இருப்பாங்களோ.

0: மேல அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, ஓ குள்ள குள்ள மனுஷங்களா இருப்பாங்களோ
1: சொன்னீங்க. அப்படித்தான் அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது, வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் வானொலி தான், எப்பயாவது பாட்டு போடுவாங்க, அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சி கேப்பனாங்க, மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதி பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ் மதியம் 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயணசாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேட்கற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேட்கறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதா யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம், காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம், எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதுவே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து வானொலியை நம்ம காதால் கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்தோம். ஏன் வானொலியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பார்த்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்போ நானும் ஒரு விவசாயியாக செயல்படுறேன்.
0: ஓ, நீங்க வந்து ஒரு அரசு ஊழியராக இருந்துட்டு விவசாயம்?
1: கண்டிப்பாக, என் அரசு துறையில் நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்ணுறேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்தமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். யாரும் அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்போ வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியாவில விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
1: ட்ரான்சிஸ்டர் ரேடியோ, பாக்கெட் ரேடியோ, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருக்கேன், டிரான்சிஸ்டர்ல இருந்து பெரிய ரேடியோ இருந்து பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோல இருந்து, இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். நான் அப்போ இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும்போது நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்தி கொள்வேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்விழித்து 70 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பாங்க.
0: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையாக வானொலியை கேட்டு விவசாயத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்போ நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்கிறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில் இருக்குது, குறிப்பாக அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் கூட இருக்குது.
1: கண்டிப்பாக
0: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இருக்குது கண்டிப்பாக. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில் ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிது, நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, நமக்கு இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம் நம்ம, நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம் நம்ம. எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒளிபரப்புறாங்க
0: ரேடியோவில்.
1: நம்ம ரேடியோவில் நம்ம கமெண்ட்ரி கேட்டுனே மற்ற வேலையை நம்ம செய்யலாம், நம்ம டிவியில் முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம், நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. அப்படி பார்க்க

0: அப்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: ஒரு காலத்தில் வானொலி அப்படிங்கிறது ஒன் வே மாதிரி, வானொலி நிலையத்திலேருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் தொலைபேசி வழியாக நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில் வந்து பேசுகிறாங்க. இப்போ அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்கிறீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்போ ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பக்கமாக வரும். ஒரு காலத்தில் வானொலியில் வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க. இப்போ பொதுமக்களும் எல்லாரோடைய இன்வால்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில் வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்கிற சூழ்நிலை வந்து இப்போ வானொலி உருவாக்கி விட்டு. இப்போ வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்போ நேரலையில் வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
1: இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்திலாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும் இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன். நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன். என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு இருக்கேன்.
1: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம்.

0: கல்லூரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சின்ன வீடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. வைரமுத்து இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய கோயில் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் இது. முத்துலிங்கம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.
1: கூட்டத்திலே கோயில் புறா

தனிப பாமாக நீதா பசா நீதா நிச கமப்ப கூட்டத்திலே கோயில் பூரா கம கமக சர் கமபமக சர் பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிச கமப்ப கூட்டத்திலே கோயில் பூரா ரத்தி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தூம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தணு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருடுதும் கிடக்கிடுதும் தத்தகதிமி தகதிமி தக திருடுதும் திருடுதும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் வாலி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜப்பானில் கல்யாணராமன். எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. வாலையேற்றின பாடலுக்கு இசை இளையராஜா.

முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லட்சாதிபதி சகோதரி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமஞ்ச கூடத்தின் கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். சண்டிகரில் நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயா சையர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் சரியா 3:03:25. இது அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சாதனை ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் திறமை மட்டுமே போதாது, அதற்கு பின்னால் இருக்கும் கடின உழைப்பு, வலி, தியாகம், தோல்

தோல்விகளை தாங்கி அதை தாண்டும் மன உறுதி இவையே உண்மையான வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுபோல இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சாதனை ஓட்டம் அப்படின்ற தலைப்பு எடுத்தது காரணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓட்டம் அப்படின்னாவே இந்த ஓடி சாதனை படைத்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆம் நேர்களே, இன்று நாம் இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடி நம்ம இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்தவர்களை பற்றி, அந்த ஓட்ட பந்தயம் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்ட பந்தயத்தின் பலன்கள் என்ன, இந்தியாவின் சிறந்த ஓட்ட வீரர்கள் யார் யார், இப்போ எந்த வீரர்கள் நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை வர வாங்கி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி என்னெல்லாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் பற்றி நம்ம இந்த அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம்.

முதல்ல ஓட்டப்பந்தயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓட்டப்பந்தயம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஓடுற ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும், உடல் திறன், வேகம், சகிப்புத்திறன் மற்றும் மன உறுதியை வளர்க்கும் முக்கியமான விளையாட்டாக இது கருதப்படுது. தடகள விளையாட்டில் முக்கியமான பிரிவுகளை ஒன்றாக இந்த விளையாட்டு கருதப்படுகிறது. ஓட்டப்பந்தயத்தில் வகைகள் வந்து நிறையவே இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தூர ஓட்டம், நடுத்தூர ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம், மாரத்தான் ஓட்டம், தடைகள் தாண்டி ஓட்டம், தொடர் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வகைகளாக பிரிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலை எடுத்து, புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் இதோ.

நிலையத்தில் நேர் 3:11 ஆயிட்டு இருக்கு. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் சாதனை ஓட்டம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் பற்றியும், ஓட்டப்பந்தயத்தின் வகைகள், ஓட்டப்பந்தயத்தினால என்ன பலன்கள், இன்று நம்ம இந்திய நாட்டிற்கு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று பெருமை தேடிக்கொண்டு தந்திருக்கும் இரண்டு நபர்கள் பற்றியும் நம்ம இன்னைக்கு அடுத்தடுத்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது ஓட்டப்பந்தயத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்து பேர் மட்டும் சொல்லியிருந்தேன். குறுந்தூர ஓட்டம் அப்படின்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், இந்த ஓட்டங்களை பார்த்திங்க அப்படின்னா குறுந்தூர ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஓட்டத்தை மிக வேகமாக ஓட வேண்டிய ஒரு போட்டியாக இருக்கும். அடுத்ததாக நடுத்தூர ஓட்டம், மிடில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. 800 மீட்டர், 1500 மீட்டர் அப்படிங்கிற பிரிவில் வேகமும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படும் ஒரு ஓட்டமாக நடுத்தூர ஓட்டம் அமைகிறது. அதோடு நீண்ட தூர ஓட்டம், லாங் டிஸ்டன்ஸ், 3000 மீட்டர், 5000 மீட்டர், 10000 மீட்டர், இந்த ஓட்டம் ஓடணும் அப்படின்னா அதிக உடல் சக்தி மற்றும் பயிற்சி தேவைப்படும். அதோட மாரத்தான் ஓட்டம், 42.195 கிலோமீட்டர், உலக புகழ்பெற்ற நீண்ட தூர ஓட்டமாக இது கருதப்படுகிறது. அடுத்ததாக தடைகள் தாண்டி ஓட்டம், இந்த ஓட்டத்தின் போது தடைகளை தாண்டி தாண்டி ஓடுவதனால இந்த பெயர். அடுத்ததாக தொடர் ஓட்டம், இது பார்த்திங்க அப்படின்னா குழுவாக ஓடும் ஒரு போட்டி, ஒருவர் மற்றவருக்கு பின்னால் ஓடிட்டே வருவாங்க இல்லைங்களா, அது போல் ஒரு போட்டியாக இது கருதப்படுகிறது. இந்த ஓட்டப்பந்தயம் விளையாடுவதனால ஓடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா, உடல் ஆரோக்கியம் மேம்படும், இதய ஆரோக்கியம் நல்லதாகும், மன அழுத்தம் குறையும், உடல் எடை கட்டுப்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒழுக்கமும் நேர்த்தியும் வளர்க்கும். இந்தியாவின் சிறந்த ஓட்ட வீரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மில்கா சிங், ஃப்ளையிங் சிக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். பிடி உஷா, இந்தியாவின் ஓட்ட ராணி. ஹிமா தாஸ், நீரஜ் சோப்ரா, அவினாஷ் சேபிள், நீண்ட தூர ஓட்ட வீரர்களா இவங்க இந்தியாவின் சிறந்த ஓட்ட வீரர்களா கருதப்படுகிறார்கள். இப்போ மேலும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு பாடலை அடுத்து. தில் திரைப்படத்திலிருந்து

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயத்தின் வகைகள், ஓட்டப்பந்தயத்தினால் ஏற்படும் பலன்கள், இந்திய ஓட்ட வீரர்கள் யார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சிட்டே இருக்கும் சாதனை ஓட்டம் வழியாக. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இந்தியாவின் இரண்டு இளம் தடகள வீரர்கள் பற்றியும், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பல தடைகளை தாண்டி தங்களின் வேகத்தால் உலகமே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் இரண்டு பேரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசப்போகிறோம். அவர்கள் குரிந்தர் வீர் சிங் மற்றும் அனிமேஷ் குஜூர். இவர்களோட வாழ்க்கை வெறும் ஓட்டப்பந்தயமாக மட்டும் பார்க்கப்படலைங்க, அது கனவுக்காக நடந்த ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறதா. அது சாதனை நோக்கி ஓடிய வாழ்க்கை பயணம். இவர்களின் சாதனையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மனதின்

குரல் நிகழ்ச்சியில் பாராட்டியுள்ளார். அப்படிப்பட்ட இந்த வெற்றி பயணத்தை நாமும் இப்பொழுது அறிவோம், ரசிப்போம்.

ஏகமான வீரர்களில் ஒருவராக மாற்றியது அப்படின்னே சொல்லலாம். 2025 நடைபெற்ற இந்தியாவின் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டத்தை வெறும் 10.20 வினாடிகளில் கடந்து தேசிய சாதனை படைத்தார். இந்த சாதனை சாதாரணமானது அல்ல. 100 மீட்டரில் 10.20 வினாடிகளுக்கு ஓடிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். அவரது வெற்றி வசதி இல்லாமல் பிறந்தாலும் சாதிக்க முடியும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லப்படுகிறது. வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது இல்லை, தினமும் சிந்திய வியர்வையின் பலன்தான் வெற்றி அப்படின்னே இவருக்கு நாம் சொல்லலாம். மேலும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலை அடுத்து.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் சாதனை ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் வழியாக நாம் இன்னைக்கு இரண்டு வீரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் வீரர் குரீந்தர் வீர் சிங், இவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் குரீந்தர் வீர் சிங். சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவராக இவர் இருந்திருக்கார். ஆனால் வசதிகள் அதிகமாக இல்லை, பயிற்சிக்கு தேவையான முயற்சிகள் மட்டும்தான் அதிகமாக இவர்கிட்ட இருந்திருக்கு. பல நேரங்களில் கடினமான சூழ்நிலைகளிலும் பயிற்சியை விடாமல் தொடர்ந்து முயன்றிருக்காரு. காலை நேரங்களில் பல கிலோமீட்டர் ஓடி பயிற்சி செய்வது, உடல் சோர்வாக இருந்தாலும் கனவை மட்டுமே கைவிடாமல் இருப்பது, இவைதான் அவரை இன்று இந்தியாவின்

11:30 ஆயிற்றுக்கு. இது அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. சாதனை ஓட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டே இருக்கிறோம். ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறது வெறும் வேகமாக ஓடுறது மட்டும் இல்லைங்க, அது மன வலிமை, அது கட்டுப்பாடு, அது ஒவ்வொரு நாளும் உடலையும் மனதையும் சோதிக்கும் பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். 100 மீட்டர் ஓட்டத்தில் ஒரு நொடிக்கு குறைவான வேறுபாடே வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு வீரர் வெற்றி பெறுவதற்கு பின்னால் இருக்கும் பிரிவுகள் தினசரி கடினமான பயிற்சி, சரியான உணவு, மனக்கட்டுப்பாடு, தோல்வியை ஏற்கும் தைரியம், இவை அனைத்துமே சேர்ந்தால்தான் ஒரு சாதனையாளர் உருவாகிறார். என்ன நேயர்களே, நான் சொல்கிறேன் சரிதானே? குரிந்தர் வீர் சிங் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அனிமேஷ் குஜூர், இவருடைய சாதனை ஓட்டம் எப்படி அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது மற்றொரு இளம் வீரர் அனிமேஷ் குஜூர், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் மிகவும் சாதாரண குடும்ப பின்னணியில் வளர்ந்தவராம். சிறு வயதிலிருந்தே குடும்பத்திற்கு உதவியபடியே தனது கனவையும் தாங்கி சென்றவர். வசதிகள் குறைவு, பயிற்சி மைதானங்களும் குறைவு, ஆனால் மன உறுதி மட்டும் இவருக்கு குறையவே இல்லையாம். பல போட்டிகளில் தோல்விகளையும் சந்திச்சிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தோல்விகளையும் அவர் ஒரு பாடமாகவே எடுத்துக்கிட்டு அவரின் விடாமுயற்சி 2025 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் பெரிய வெற்றியை தந்திருக்கு. 200 மீட்டர் ஓட்டத்தை வெறும் 20.32 வினாடிகளில் கடந்து தேசிய சாதனையை இவர் படைத்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் 100 மீட்டர் ஓட்டத்திலும் தனது வேகத்தால் அனைவரையும் ஆச்சரியமும் படுத்தியிருக்கார் அனிமேஷ் குஜூர். இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிக ஒரு பெரிய பாடமாக ஒரு சின்ன வரிகளில் சொல்லலாம், நிலையற்ற சூழ்நிலை நிரந்தர தோல்வி அல்ல. அவருக்கு சரியான சூழ்நிலை, வீட்டினுடைய அமைப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பின்தங்கியவாறு இருந்தாலும் நிரந்தர தோல்வி அவருக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின் வாங்கவே இல்லைங்க. நிலையற்ற சூழ்நிலை நிரந்தர தோல்வி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையவே நம்ம இந்திய நாட்டுக்காக இப்போ வந்து நம்மளுக்காக சாதிச்சு காட்டியிருக்காரு. அந்த சாதனை ஓட்டத்தில் ரெண்டு பேரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து மேலும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலை அடுத்து.

நேரம் 3:38 35 ஆயிற்றுக்கு. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் நம்ம சாதனை ஓட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்று பல இளைஞர்கள் என்னிடம் வசதி இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வீரர்கள் சொல்லும் பாடம் என்ன அப்படின்னா, வசதி இல்லாதது தோல்வி இல்லைங்க, முயற்சி இல்லாததே உண்மையான தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னதே இல்லாமல் ஜெயிச்சும் காட்டிருக்காங்க. நேரம் சரியாக பயன்படுத்தினால் சாதிக்க முடியும், தினமும் சிறிது முன்னேற்றம் அடைந்தாலும் அது ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க சொல்ல வராங்க. இன்றைய உலகில் வெற்றி பெறுவது எளிதும் அல்ல, ஆனால் சிலர் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தங்களின் கனவை விடாமல் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி வாழ்க்கையோட போட்டி போட்டவர்கள் தான் இன்னைக்கு இவ்வாறு மாறி இருக்கிறாங்க, இந்தியாவின் பெருமையாக மாறியிருக்காங்க, இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இரண்டு வீரர்கள் இப்போ அனிமேஷ் குஜூர் அவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த இளம் வீரர்களின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவர் இந்திய இளைஞர்கள் உலக அரங்கில் புதிய வரலாறு படைத்து வருகின்றனர், குரீந்தர் வீர் சிங் மற்றும் அனிமேஷ் குஜூர் போன்ற வீரர்கள் தங்கள் கடின உழைப்பால் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர், இந்த பாராட்டு அந்த வீரர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு கனவுகளுடனும் வாழும் இளைஞர்களுக்கு கிடைத்த மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இந்திய வீரர்களின் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு உண்மை புரிகிறது, வெற்றி என்பது பணக்காரர்களின் சொத்து அல்ல, விடாமுயற்சி உள்ளவர்களின் சொத்து. கஷ்டம் வந்தால் பலர் நின்று விடுகின்றனர், ஆனால் சாதனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அதே கஷ்டத்தை படிகட்டாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னதையும் நாம் மறக்க முடியாது. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலை அடுத்து.

நேரம் 3:51 ஆயிற்றுக்கு. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் நம்ம சாதனை ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே குரேந்தர் வீர் சிங் மற்றும் அனிமேஷ்குமார் அனிமேஷ் குஜூர் இவர்கள் இருவரும் இந்திய நாட்டிற்கு கொடுத்த அந்த பெருமையை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம். இவங்க இருவருமே நமக்கு சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால், கனவு காணுங்கள், அதற்காக தினமும் உழையுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். என்ன நேயர்களே, இன்று நாம் கேட்ட சாதனை ஓட்டம் வெறும் விளையாட்டு செய்தி மட்டும் இல்லை, இது இளைஞர்களின் மன உறுதியின் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்திய கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக இவ்வளோ நேரம் இவ்வளோ தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். குரேந்தர் வீர் சிங் மற்றும் அனிமேஷ் குஜூர் போன்ற இளைஞர்கள் நம் நாட்டின் எதிர்கால நன்மைகள் நம்பிக்கைகள். இவர்களின் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊக்கமாகட்டும். இன்றைய அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். அதுவரை உங்கள் கனவுகளுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழி தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமன்ற கூடத்தின் கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இன்று தொடங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே செம்ம தூளு. நேரம் சரியா 4:04 ஆயிட்டு இருக்கு. இது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்க மகேஸ்வரி. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தமிழ் சொற்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தமிழ் வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது உண்மையாகவே தமிழ் வார்த்தைகளா அப்படிங்கிற ஒரு டவுட் இப்போ வந்துடுச்சு. அதை வந்து நம்ம நேயர்கள் வந்து நான் கேட்குற அந்த தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட சொல்ல போகிறீங்க. அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் தமிழே இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, குறுக்கு கேள்விலாம் கேட்கவே கூடாது. ஏன்னா தமிழ் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வார்த்தைகளுக்கு மறந்துட்டோம். உண்மையான தமிழ் வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். அதை ரீகால் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு இந்த தலைப்பு எடுத்திருக்கேன். முதல் நேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தலைவெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார், ஓகே.
1: சொல்லுங்கள் மேடம்.
0: உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்கு உண்மையான தமிழ் வார்த்தை, இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க.
1: சரி மேடம், சொல்லுங்க மேடம்.
0: பெண்.
1: மகளிர் மேடம்.
0: மகளிர் இல்ல, அதுவும் நம்ம வச்சு கூடவே சேர்த்துருக்கோம், கரெக்டுங்களா? ஆனா இதுக்கு தனியாவே இருக்கு, மகளிர் கூட ஓகே தான். பட் இப்ப நான் சொல்ல வந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. அடுத்த நேர்க்கு வாய்ப்பு தருவோமா? நன்றிங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வாங்க
2: ஹேமா.
0: வாங்க ஹேமாமா.
2: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம்.
0: நல்லா இருக்கேமா.
2: மாந்தர் மேடம். மாந்தர்.
0: மாந்தர். மாந்தரா?
2: மகளிருக்கு இணையான வார்த்தை தானே?
0: இல்ல இல்ல, மகளிர் கிடையாது. பெண்.
2: பெண்ணா? பெண். பெண் மாந்தர் சொல்லுவாங்க மேடம்.
0: மாதர் கூட சொல்வாங்க தான்.
2: நீங்க ஒண்ணு நினைச்சிருக்கீங்களோ?
0: இல்ல, நான் இப்போ உண்மையான வார்த்தைலாம் நான் சொல்லல, இணையான வார்த்தைகள். மகளிர் அது வேற, சரிங்களா? தூய தமிழ் அப்படின்னு நினைக்கலாம், சரிங்களா? தூய தமிழ்.
2: ஓ ஆமா மேடம், ஆமா ஆமா, அது பஞ்சிருக்கோம் சார் இலக்கணத்துல. இப்போ ஞாபகம்,
0: இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்களா? நன்றிங்க, நன்றிங்க.
2: மங்கை மேடம். மங்கை.
0: மங்கை சரியான வார்த்தை. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, கண்டுபிடிங்க. ஒண்ணு இன்னொன்னு இருக்கு.
2: இன்னொன்னு இருக்கா?
0: ஆமா, ஒண்ணு சொல்லிட்டீங்க.
2: அதே மாதிரி வருமோ?
0: அதே மாதிரி வரும். சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஆனா.
2: நன்றி மேடம். வேற வாய்ப்பு.
0: நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: கும்பகோணம், தோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி.
0: வீட் அட்ரஸ்?
3: யானி ஜி ஆர் சரவணன்.
0: ஓ, இந்த வீட்டு டோர் நம்பர் தாங்க சொல்லல.
3: என்னங்க?
0: டோர் நம்பர் மட்டும்தான் நீங்க சொல்லல. இணையான தமிழ் வார்த்தை ஒண்ணு வந்து மங்கை அப்படின்னு ஹேமா மேடம் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு வார்த்தை
3: பெதும்பை, தையல், இப்படி சொல்லி கன்னி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மேடம்.
0: இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. இந்த பெண் அப்படி

0: நீங்க வந்து இலக்கியத்தை கூட்டு போயிடாதீங்க.
1: சரிங்க.
0: நான் சொல்றது வந்து இணையான வார்த்தை, பெண் அப்படின்னா இதான் இணை.
1: இதை பெண்
0: ம்ம்
1: பெண்
0: ம் பெண்
1: பெண் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டா மங்கைன்னு சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டாங்க.
1: கன்னி நான் சொன்னேன்.
0: இல்ல
1: வேற என்ன இருக்கு? பெண் பொண்ணுன்னு கூட சொல்லலாம்.
0: ஆஹா, அது வேறயா?
1: ஆமா, அப்படி சொல்லலாம்.
0: ஓயோ,
1: எனக்கு தெரிஞ்சு தையல்னு சொல்லுவாங்க.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் வந்து பெண் அப்படிங்கறது கேட்டிருக்கேன். ஒருத்தவங்க சொல்லியாச்சு ஒரு வார்த்தை, இன்னும் ஒரு
1: ஒரே
0: வார்த்தை.
1: சொல்லுங்க, முன்னெழுத்து சொல்லுங்க.
0: அப்படிலாம் இல்லைங்க, நம்ம நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா?
1: சரிங்க.
0: நன்றி. நேரத்தை விரயமாக்க வேண்டாம். பதில் தெரிந்தால் பட் பட் சொல்லுங்க, நிறைய நேயர்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கண்ணன்
0: சார், விடை தருவீங்களா?
2: தூய் தமிழ் சொல்றீங்களா?
0: ஆமா, இணையான தமிழ் வார்த்தை.
2: கும்பலை அதுவும் சொல்ல முடியாது.
0: ஆஹா, சொல்ல முடியாது. சொல்லிடுவீங்களா? சொல்லிதான்
2: பாருங்களேன்.
0: அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, பெண்.
2: சரி, கேட்கலாம் கேட்கலாம்.
0: நன்றி நன்றிங்க ஐயா. வணக்கம்.
3: எம்பி அவர்களுக்கு மாலை. இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம். சொல்லுங்க, விடை தெரியுங்களா?
3: பிறகு எம்பி கிட்ட பேசுறேன்.
0: ஆமா ஆமா, பேர் சொல்லிடுங்க, எல்லாரும் தெரியணும்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: ஓகே ஐயா, இப்போ நீங்க பெண் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
3: பூவையர்.
0: இல்லைங்க ஐயா. இல்ல.
3: அப்படியா?
0: நன்றிங்க ஐயா.
3: மென்மை.
0: இல்லை,
3: வாய்ப்பு. நன்றிமா.
0: ஆ, நன்றி. நிறைய பெயர்கள் இருக்கதா செய்யுது, ஆனால் பெண் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தான், அதுவும் இணையான வார்த்தை தான் நான் கேட்டேன். யோசிச்சு வச்சுட்டே இருங்க, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை நான் கேட்டிருந்தேன். அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், குளமாடு.
0: பாத்தீங்களா?
5: சொல்லுங்க.
0: இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா. நன்றி. ஹலோ.
6: ஹலோ.
0: ம், சொல்லுங்க. வணக்கம்.
6: கார்த்திக் பேசுமா?
0: ஓகே, சொல்லுங்க கார்த்திக் சார்.
6: என்ன
0: பெண் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை
6: என்னன்னா?
0: இரண்டு எழுத்து வார்த்தை. க்ளூ கூட கொடுத்துட்டேன் நேயர்களே.
6: தாய். தாய்.
0: தாய். இல்ல இல்ல இல்ல, அது நம்ம அம்மான்னு சொல்வோம், தாய்ன்னு சொல்வாங்க. நான் சொல்றது பெண். ஓகேங்களா? மங்கை ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, இரண்டு எழுத்து வார்த்தை. நன்றிங்க நன்றிங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
7: மகளம் குமார்.
0: வாங்க சார், சொல்லுங்க, விடை தெரியுங்களா?
7: மேடம், மங்கை, மாதர், மகளிர்.
0: மங்கை முடிஞ்சிருச்சு.
7: மாதர். மாதர்.
0: மாதர் கிடையாது.
7: கிடையாதா? ஓகே ஓகே மேடம்.
0: இரண்டு எழுத்து வார்த்தை தான், நான் க்ளூ கூட சொல்லிட்டேன், இரண்டு எழுத்து வார்த்தை தான் அது.
7: இரண்டு எழுத்து.
0: ஆமா,
7: கண்டுபிடிக்க முடியல மேடம்.
0: ஓகே, நன்றிங்க.
7: ஓகே ஓகே.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
8: வணக்கம் வணக்கம். கும்பகோண வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்க சகோதரி?
0: நலமா இருக்கேன் நலமா இருக்கேன். விடை தெரியுங்களா?
8: பெண்ணுங்கிறதுக்கு பல பேர் பல மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு எழுத்துன்னு சொல்லிட்டீங்க, பேதைன்னு சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: ஆஹா, இல்ல இல்ல, நீங்க சொல்றது பேதை பெதும்பை அப்படி போயிடாதீங்க.
8: பெண்டீர். பெண்டீர்ல தான் சொல்லுவாங்க.
0: நான் பெண் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைய அதற்கு இணையான தமிழ் வார்த்தை தான் நான் கேட்டிருக்கேன்.
8: மற்ற நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
0: நன்றிங்க ஐயா. வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
9: மாலா பேசுறேன்.
0: மாலாமா சொல்லுங்க.
9: மாது.
0: மாது என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்மா.
9: நன்றிங்க.

0: எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: தமிழ்லாம் கொஞ்சம் தேடி படிப்பேங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர். நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க.
1: மாது
0: மாது என்பது சரியான விடை. பெண் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நன்றிங்க, நன்றிங்க. பெண் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை மாது, மங்கை. சரிங்களா, நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு பாடலை அடுத்து சமுத்திரம் திரைப்படத்திற்காக

0: சமுத்திரம் திரைப்படத்திற்காக மனு அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இது. பா விஜய் ஏற்றிய இந்த பாடலுக்கு இசை சபீஷ் முரளி. ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள், அதாவது தமிழ் சொற்களுக்கு அப்படி கூட சொல்லலாம், பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணையான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் மாது மங்கை அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை சொல்லியிருந்தாங்க. அடுத்து தான் இப்போது நம்ம ஆணுக்கு போகலாம். சரிங்களா? வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: அங்கே தமிழேந்தி சார் சொல்லுங்க. பெண் முடிஞ்சிருச்சு.
1: எப்படி இருக்கீங்க?
0: ஆ, நல்லா இருக்கேன். இப்போ ஆண்.
1: ஆனா மகன் அப்படி வருமா?
0: இல்ல, வராது.
1: வராதா? வேற என்ன ட்ரை பண்றேன்.
0: நன்றி. அடுத்த அநேயருக்கு வாய்ப்பு தரலாம்.
1: ஓகேங்க,
0: நன்றிங்க. வணக்கம்.
2: வணக்கம் தாங்க.
0: வணக்கம்மா.
2: பத்மாவதி.
0: ஓகே,
2: அதுக்கு
0: தமிழ் வார்த்தை, இணையான தமிழ் வார்த்தை, கரெக்டான
2: வார்த்தை.
0: ஆம்பளை. அது ஒரு படத்தோட பேர். சரிங்களா? விடை சொல்லுங்க. சரிம்மா, நன்றி.

0: விடை சொல்லுங்க.
1: அரியல் அரியல் கண்ணு கண்ணு ஆம்பளை ஆம்பளை
0: சரிம்மா, நன்றி.
1: நன்றி கண்ணு.
0: நேர்லேயே ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியில் நீங்களும் என் கூட பேசணும்னு நினச்சா 298-6-0-0-3-8 மற்றும் ஒரு 298-5-2-0-5-5-4 வெளியூர் நீர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், ஹலோ, இணைப்பில் வந்தவுடன் ஹலோ.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. ஆண் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லுங்க.
2: ஆணுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆடவர் அப்படினு சொல்லுவாங்க.
0: ஆடவர் அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் சரிங்களா?
2: ஆணுக்கு ஆடவர் கிடையாது ப்ராப்பர் இல்லையா?
0: இல்ல ப்ராப்பரா இல்ல, தமிழ் வார்த்தை.
2: ஆண் மகன் அப்படி சொல்லுவாங்க.
0: ஆஹா, இல்லைங்க இல்லைங்க, வேற இல்லையா? ட்ரை பண்ணுங்க.
2: இது மேம்
0: பாருங்களேன், நம்ம தமிழ் மொழியே நம்ம அவங்களுக்கே நான் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா? ஆனா இணையான தமிழ் வார்த்தை இதுவும் நான்கு எழுத்துதான். ஆமா, நான் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சரிங்களா?
2: நன்றி.
0: வணக்கம்,
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சுதா பேசுறேங்க.
0: சுதா மேம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிட்டபக்கம் பேசுறோம்.
0: ஓகே, பதில் தெரியுங்களா?
3: சாலையர்.
0: இல்லைங்க இல்லைங்க மேம்.
3: ஓகே மேம்.
0: வணக்கம்,
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
4: விரும்பக்கம் வடகா.
0: ஓகே மேடம், ஆன்சர் சொல்லுங்க.
4: பாலன் வருமா?
0: இல்லைங்க மேடம், நான் எழுத்து ஓகேங்களா?
4: மரவோல்.
0: இல்லைங்க மேடம்.
4: நன்றி
0: மேடம். இப்ப நம்ம தமிழையே என்னமா மறந்திருக்கிறோம் இல்லைங்களா? வணக்கம், வாங்க கலாமா சொல்லுங்க. வீரம் இல்ல, நான் ஆணுக்கே என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆண் அப்படிங்கிற வார்த்தைக்கே இணையான தமிழ் வார்த்தை ஓகேங்களா? நன்றிங்க. ஆணுக்கு மட்டுமா வீரம், பெண்களுக்கும் வீரம் வரும். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஓகே, நான் பேசுறது எனக்கே கோவா இருக்கு. வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து? நான் சொல்றது ஆணுக்கான இணையான தமிழ் வார்த்தை. நன்றி நன்றிங்க. வணக்கம்,
5: உலகம் சுற்றும் வாலிபனா மைந்தனா மேடம்?
0: மைந்தன், கரெக்ட், சரியான விடை. சரவணன் சார், விடை கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படி சொன்னீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். கரெக்டாக சொல்லிட்டாரு அந்த சார் வந்து, ஆண் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை மைந்தன் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு பாடலை அடுத்து.

கண்ணுபட போகுத யா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை எஸ்ஏ ராஜ்குமார். ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சி கேட்டுருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 4:30 ஆயிட்டுருக்கு. நீங்களும் என் கூட பேசணும் நினச்சா 2986-00038 மற்றும் எண் 2952-00554 வெளியூர் நீர்களா நீங்கள் இருந்தால் என் கூட 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து என் கூட நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம், உடையாரப்பாளையம் வட்டம், தனிக்குடம். சி விஷ்ணு.
0: விஷ்ணு பேசுறீங்களா?
1: எஸ் மேம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஷ்ணு?
1: வீட்டில் இருக்கோம் மேம்.
0: இல்லை, வேலைக்கு போறீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்களா?
1: படிச்சிட்டு இருக்கோம் மேம்.
0: ஓகே ஓகே, சரி ஓகே. நான் வார்த்தை சொல்கிறேன், விடை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஓகே மேம்.
0: குழந்தை.
1: குழந்தை.
0: நம்ம பொதுவாகவே குழந்தைன்னு சொல்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுக்கும் ஒரு தமிழ் வார்த்தை இருக்கா?
1: எஸ் மேம்.
0: சொல்லுங்க.
1: குழந்தை.
0: ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, நீங்கள் படிக்கிற குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ் மேம் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். வணக்கம்.
2: ஹலோ, பாபுராஜ் வர மாமர்.
0: ஓகே, விடை தெரியுங்களையா?
2: குழந்தைன்னு கேட்டீங்களா?
0: ஆமா.
2: மழலை.
0: மழலை இல்ல, இது நம்மளா வச்ச பேருங்க தான், இதற்கு இணையான பேர். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மலையில இருந்து ஆட்டோ துரை.
0: துரை சார், விடை தெரியுங்களா?
3: என்னன்னு சொல்லுங்க.
0: குழந்தை.
3: குழந்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை மழலை.
0: மழலை கிடையாது, ஒருத்தர் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் அது கிடையாது.
3: சிசுன்னு சொல்லலாம். சிசு.
0: சிசு வந்து இல்ல இல்ல, சிசுங்கிறது வந்து குழந்தை சின்னதா ஆரம்பிக்கிறப்ப தானே சொல்லுவாங்க.
3: வணக்கம்
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: உங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜ பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா. சரி, விடை தெரியுங்களா?
4: பேபின்னு சொல்லுவாங்கம்மா.
0: நான் அதுயா பேபியா?
4: பேபின்னு செல்லமா கொஞ்சுவாங்க.
0: அது ஆங்கிலத்துல தானே?
4: ஆமா. தமிழ்லயே கேக்குறீங்களா?
0: தமிழுக்கு தமிழ் இருக்கா? யோசிங்க எல்லாம்.
4: ஓஹோ, தமிழா?
0: ஆமா,
4: தமிழ்னாக்கா குழந்தைதான் வரும்.
0: வராது.
4: குழந்தைக்கு
0: என்ன வரும்?
4: பேரு
0: என்ன வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கேக்கலாம்.
4: சரிம்மா சரிம்மா,
0: நன்றிங்க ஐயா.
4: நன்றிமா.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: பிரமிளாமா, கரெக்டா விடை சொல்ல போறாங்க. அனைவரும் காது குடுத்து கேட்டுக்கோங்க. சொல்லுங்க பிரமிளாமா.
5: இல்ல நீங்க, ஏன்னா நாங்க ஒண்ணு நினைச்சே படிச்சுட்டு இருப்போம். நீங்க புதுசு புதுசா சொல்றீங்களா? இதெல்லாம் நம்ம புழக்கத்துல பயன்படுறது இல்ல. இல்ல
0: கண்டிப்பா, இப்ப அத சொன்னாரு பாத்தீங்களா, பேபின்னு சொல்லுவோம்.
5: எல்லாம் இங்கிலீஷா போயிட்டு.
0: ஓ, மழலைன்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப அதாவது நம்மளே நிறைய பேர் வச்சிடுறோம், கரெக்டுங்களா?
5: ஆமாங்க மேடம். இது வந்து குழவி.
0: குழவி என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் பிரமிளாமா.
5: உடனே தெரிஞ்சது.
0: ஓகே, சொல்லிடுங்க, உங்க வாயால சொல்லிடுங்க எல்லாருக்கும்.
5: குழவி.
0: குழவி, குழந்தைக்கு குழவி. நன்றிங்கம்மா.
5: நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. குழவி அப்படிங்கிறது சரியான விடைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பாதி நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். ஆனாலும் ஆண், பெண், குழந்தை, இதுக்கான தமிழ் வார்த்தைகளை மட்டும்தான் இப்போதைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு பாடலை அடுத்த

0: மங்களம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து சூப்பராக சொல்கிறீங்க, புது புது வார்த்தைகளாக தமிழுக்கே தமிழ் பெயர்கள் இவ்வளோ வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது நான் வந்து அடுத்ததாக கேட்க போகிற ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வீடு, இந்த வீடு அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேயர்கள் சொல்ல போகிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்கிறது?
1: வீடு
0: அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை.
1: வீடுக்கு தமிழ் வார்த்தையா? புதுமனை.
0: மனை, மனை அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட்டுங்க. ரைட்,
1: ஓகே
0: ஓகே. ஒண்ணு இன்னும் ஒண்ணு இருக்கு, அடுத்த நேர் சொல்லட்டும்.
1: ஓகே மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வாழ்க வாழ்மாடு மடிப்பாக்கம் கோபாலன். சேமரிக்கலா?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. விடை தெரியுங்களா?
2: மாலை வச்சு வந்துருக்கேன்.

0: ஓகே, வீடு அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை மனை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வார்த்தை என்ன?
1: குடில்.
0: குடில் இல்லைங்கய்யா. நன்றி, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஓகே, தேவா சார், விடை தெரியுங்களா?
2: எத்தனை எழுத்து?
0: நாலு எழுத்து.
2: இல்லம்.
0: இல்லம் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
2: நன்றிமா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். இத மாதிரி பட் பட் சொல்லிட்டா என்னது, எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அடுத்துதான் ராகுல் சார் வந்திருக்காங்க, நம்ம அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ரெடியா வந்து இருக்காரு உங்களுக்காக. ஓகே, நம்ம அடுத்துதான் இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ.
0: ஹலோ, யார் இங்கிருந்து?
3: நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கான வார்த்தை நண்பன். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் புஷ்பாமா. ரைட், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி.
3: வேற லெவல்,
0: வேற லெவல். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம அழகாக போயிட்டே இருக்கலாம். சரி ஓகே, ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜி மாதிரிப்பாக்கம் மகேஸ்வரி.

0: பள்ளம நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நாம இன்னைக்கு தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள், ஓ இதெல்லாம் தமிழ் வார்த்தைகளா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நேர்கள் நீங்களே சொல்றீங்க, ஓ இது வராதா அப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. இப்போ நீங்க கரெக்டா 5 வார்த்தைகளுக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயர் யாரு என்னன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: இதெல்லாருக்கும்
0: தெரியும்ல,
2: திருவண்ணாமலை மாவட்டம்
0: சார், அன்புக்கு பாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க.
2: அன்புக்கு
0: பாசம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இணையான வார்த்தை, சரிங்களா?
2: சரி.
0: அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை?
2: இன்னொரு வார்த்தையா? நேசம்.
0: வெரி குட், வாழ்த்துக்கள் கந்தசாமி சார், சூப்பரா சொல்லிருக்கீங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றிங்க ஐயா. அன்புக்கு நேசம் பாசம் அப்படிங்கிறது சரியான தமிழ் வார்த்தை. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ ஜம்னாரன்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாரங்க?
3: பெரம்பூர்லந்து ஜமுனாராணி பேசுறேங்க.
0: ஜமுனாராணி அம்மா, உங்களுக்கு சொல்லவா?
3: ஆ சொல்லுங்க.
0: கோபம்.
3: கோபம். கோபம். கோபம் தெரியலங்க. தெரியலங்க.
0: நம்ம அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு தருவோம்.
3: ஆ கொடுக்கலாங்க, கொடுக்கலாங்க.
0: நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து?
4: சைதபெருந்தான் மேடம்.
0: ஓகே ஆனந்த் சார், விடை தெரியுங்களா?
4: சினம் மேடம்.
0: வெரி குட், சினம் என்பது சரியான வார்த்தைங்க. நன்றிங்க
4: மேடம். ரொம்ப நாளாச்சு கூட பேசி மேடம். ஏன் மேடம் வர மாட்டீங்க?
0: வரேன் வரேன் சார்.
4: வாங்க மேடம், நீங்களா வரணும், வாங்க
0: வரேன். நன்றி நன்றி.
4: தேங்க் யூ மேடம்.
0: தேங்க் யூ. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: மகேஷ், எப்படி இருக்கீங்க? ஐயோ எவ்வளவு நாள் ஆச்சு உங்க கூட பேசி. பத்மா வேலைச்சேரில இருந்து.
0: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க.
5: காய் பூ ஒன்னையும் காணோம் இன்னைக்கு.
0: எல்லாம் காய் பூலாம் போய் இப்ப தமிழுக்கு வந்திருக்கேன்.

0: மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி எழுத்துக்கள் இருக்கா?
0: ஆமா, மூணு மூணு வார்த்தை.
1: குதூகலம் சொல்லலாமா?
0: இல்லைங்க இல்லைங்க, குதூகலத்துக்கு எத்தனை வார்த்தை? குதூகலம் அஞ்சு வார்த்தை நான் சொன்ன.
1: எத்தனை எழுத்து?
0: மூன்று எழுத்துக்கள்.
1: மூன்று எழுத்தா?
0: மகிழ்ச்சி. அதுதான் தமிழ் வார்த்தை நினைச்சா, ஓ அதுக்கும் ஒரு தமிழ் வார்த்தை இருக்கா?
1: மகிழ்ச்சி சொல்லாமா?
0: இல்லைங்க இல்லைங்க, நன்றிங்க.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: ஓகே, செந்தில் கண்ணன் சார் விடை தெரியுங்களா?
2: என்ன வார்த்தை? என்ன மேடம் கேளுங்க.
0: மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சிக்கு தமிழ் சொல்லா?
0: ஆமா, தமிழ், இணையான தமிழ் வார்த்தை.
2: இன்பம்?
0: இன்பம் கிடையாது, அது நம்மளா தான் வச்சிருக்கோம். சரிங்களா?
2: அப்படிங்களா? மகிழ்ச்சி. ஆனந்தம்?
0: இல்லைங்களே, எவ்வளவு வார்த்தைகள் இருக்குல்ல இப்படி பார்த்தா.
2: ஆமா,
0: இணையான தமிழ் வார்த்தை. மூன்று எழுத்துக்கள்.
2: மூணு எழுத்துக்களா?
0: ஆமாங்க ஐயா.
2: குதூகலம் இல்லை,
0: அது ஐந்து எழுத்துக்கள்.
2: ஆமா, மகிழ்ச்சி.
0: யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் சொல்வாங்க.
2: சரி மேடம்.
0: வணக்கம்.
3: மாதர் பக்கம் மகேஷ் பிரிய அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: ரொம்ப நாளா பேசு.
0: நல்லா இருக்கேங்க ஐயா.
3: அடையாள மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சந்தோஷம். சந்தோஷம் இது இல்ல, இது வடமொழி அப்படிங்கிற மாதிரி போல சந்தோஷம்.
3: சரி மேடம், சரி மேடம், சந்தோஷமா இருக்கணும் மேடம், அதுக்காக தான் சந்தோஷம். நன்றி
0: நன்றிங்க ஐயா,
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றிங்க ஐயா. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், வாங்க.
4: அண்ணாநகர்ல இருந்து வந்து பேசுறேன். உவகை.
0: உவகை என்பது சரியான விடை.
4: சூப்பர். தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் நல்லா தேடி தேடி கொடுத்துறீங்க.
0: சூப்பர்ல.
4: ஆமா, உண்மையிலே இணை சொற்கள் ஆண்களுக்கு பெரும்பாலும் தெரியாது.
0: இல்ல இல்ல, இப்ப மகிழ்ச்சி அப்படிங்கறதே ஆனந்தம் இன்பம் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே தமிழ் வார்த்தைகள் தான். இது நம்மளா வந்து கண்டுபிடிச்சு சேர்த்த வார்த்தைகள். ஆனா தமிழ்,
4: தூய
0: தமிழ், இதுதான் வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உவகை என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பரா சொல்லியிருக்கீங்க. பெண், ஆண், குழந்தை, வீடு, நண்பன், அன்பு, கோபம், மகிழ்ச்சி வரைக்கும் போயிருக்கு. அதற்குள்ளேயே ஒரு மணி நேரம் முடியுதா அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாகவும் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலை அடுத்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.

எஜமான் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல் இது. ஆர் வி உதயகுமார் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா. இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்களுடன் ஆர்ஜே மாதிர்பாக்கு மகேஸ்வரி.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்ப வச்சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW ஆக அதிகரித்துள்ளது.

தாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக குறைப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியா 5:03 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். எஸ், இந்த ஒரு மாலை பொழுது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரம்யமாக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பாடல்களும் உங்களுடைய மனதுக்கு மிக நெருக்கமான பாடல்களை அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அலம்பர காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு தலைப்பு வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆசைகள் இருக்கும். அது சின்ன சின்ன ஆசைகளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு ஆசையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான ஆசைகள் ரொம்ப நாள் காலதாமத்துக்கு கழித்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகாக நிறைவேறிய தருணம், நீண்ட நாள் கழித்து ஆசை நிறைவேறிய தருணம், அதை தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பொருள் வாங்கி தர சொன்னேன், அது ரொம்ப வருஷம் கழிச்சு வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது குட்டி குட்டி விஷயமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அழைக்க வேண்டிய நம்பர் 0444-29-86-00-38 மற்றும் 0444-29-5254. ரெண்டு நம்பரில் ஆறு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலே 100வது நாள் படத்திலிருந்து வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: வாவ், பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சோம்ல 100வது நாள் படத்துலேருந்து. அந்த பாடலுடைய லைனை கவனிங்களே, அந்த வரியே அந்த ரீ ரீ ரீ வச்சு ரொம்ப அழகாக வந்து கவிஞர் வந்து பாடலில் எழுதியிருப்பார் புலமைப்பு தன்னவர்கள். இன்பச் சுகவரி அன்பின் முகவரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி, மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்கு ஆதரி, விடிய விடிய என் பேரை உச்சரி. ரொம்ப அழகான வரிகள் அமைச்சிருக்காரு. இசை சொல்லணுமா இளையராஜா அவர்கள், எஸ்பிபி அவர்களும், எஸ் ஜானகி அவர்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாடலை ரசித்து ரசித்து பாடியிருப்பாங்க. நமக்கு ஒரு பெரிய இசை விருந்தாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நேயர், முதலாவது நேயர் இருக்காரு, யார் பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராகுல் ஜி, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
0: சூப்பர் சந்திரசேகர், வேலூர்ல வெயில் எப்படி இருக்கு? பரவாயில்லையா,
1: பயங்கரமா இருக்கு ஜி. என்ன கேக்குறீங்க, போட்டு பழக்குதுன்னா பாருங்க.
0: அவ்வளவுதான், வீட்டுல ஏதாவது அப்பளம் அப்பளம் பொறிக்கணும்னா சட்டி அப்படியே வெளில வச்சு எண்ணெய் ஊத்தி அங்கேயே பொறிச்சிடலாம்.
1: உண்மைதான்,
0: கரண்ட் செலவு அடுப்பு செலவு எல்லாம் மிச்சம்.
1: உண்மைதான், அப்படிதான் போயிட்டு இருக்க நிலைமை.
0: ரைட், சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம்னா எதை சொல்லுவீங்க?
1: அதாவது எனக்கு இந்த ஹோம் தியேட்டர் என்ன சொல்லுவாங்க, ஊஃபர் சிஸ்டம்ல இந்த சாங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனா இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல அந்த சவுண்ட் சிஸ்டம் வச்சிருந்தாங்க, எனக்கு வாங்கணும் வாங்கணும்னு ஆசை. அப்ப பொருளாதார நிலையில வாங்க முடியல. அப்புறமா நான் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு சேமிச்சு அந்த ஊஃபர் சிஸ்டம்ல அந்த சாங் அப்படிங்கறத போட்டு கேட்கும் பொழுது மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்தது. அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது லைஃப்ல பரவாயில்லப்பா, நம்ம சேமிச்சு இந்த ஒரு பொருள் நம்ம நீண்ட நாள் ஆசைப்பட்டு வாங்கினோம், அந்த காத்திருப்பு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் காத்திருந்து அதை வாங்குறோம் பாருங்களேன், அது ஒரு அலாதியான இன்பம். அதுதான் சொல்லுவேன்,
0: அந்த ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பை வீட்டுல கொண்டு வந்தது மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொல்றீங்க.
1: அதுலதான் இப்ப படம் பாக்குறேன், பாட்டெல்லாம் கேக்குறேன், அவ்வளவு மனசுக்கு ரம்யமா சிறப்பா இருக்கு.
0: வாவ், வெரி குட் சந்திரசேகர், அடுத்த நேயருக்கு போயிடலாம். நன்றி. அடுத்த நேயர் இனிப்புல வணக்கம்.
2: ஹலோ ராகுல் சார், வணக்கம் சார். சைதாப்பேட்டில இருந்து ஆனந்த், நல்லா இருக்கீங்களா?
0: ஆனந்த் சார் நல்லா இருக்கா சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா, பாட்டு அருமையான பாட்டு போட்டீங்க.
0: அதான் சார், முதல் பாட்டே அஸ்தலா போடுறோம், டே ஃபுல்லா செம்மையா.

0: ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம் சார்.
1: செம்மையாக இருக்குது சார் பாட்டு, ரொம்ப அருமையாக.
0: அடுத்த பாட்டு இன்னும் நல்ல பாட்டு இருக்குது.
1: நன்றி சார் உங்களுக்கு.
0: சரி ஆனந்த் சார் சொல்லுங்க, உங்களுடைய நெடுநாள் கனவு ஆசை நிறைவேறிய தருணம்
1: சார். இது பெரிய செல்லு வாங்கி யூஸ் பண்ணணும், ரொம்ப நாள் ஆசை சார்.
0: பெரிய செல்லா சார்? எல்லாருமே கை கடுக்கமா இருக்கணும் தானே சார் ஆசைப்படுறாங்க.
1: பெரிய செல்லு தான் சார் வாங்கி, இப்போ 10 நாள் சார் வாங்கி.
0: வாங்கிட்டீங்களா?
1: ஆ வாங்கியாச்சு.
0: சூப்பர் சார், ஜாலியா இருக்கா? நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம்னா எதை சொல்லுவீங்க?
1: கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன் சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. நான் 16 ஆண்டுகளாக நேயர் வானொலியும் நானும் தொடர்பு உள்ள இருக்கேன். ஆனா 2011 வந்து எனக்கு எவ்வளவு ஆசை, வானொலி நம்ம மாதிரி பேசணுமே, நம்ம குரல் ஒலிக்கணும். அந்த மாதிரி ஜென்ரலா பேசுறது வேற, ஆனா ஜஸ்ட் நம்ம இப்ப பேசுற 1 நிமிஷம் பேசுறோம், ஜஸ்ட் 1 செகண்ட் பேசுறேன், 2 நிமிடங்கள் பேசலாம். ஆனா ஒரு மணி நேரமா நம்ம என்ன ஒரு நினைத்திருந்த தருணங்கள்ல வந்து 2011 வந்து இந்த தோட்டக்கலை பற்றி ஒரு அப்ளை பண்ணிருந்தேன், எனக்கு ரெக்கார்டிங் வந்து அப்ளை பண்ணிருந்தேன், தோட்டக்கலை பற்றி ரெக்கார்டிங் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. உடனே மறு மாதமே எனக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க. அவ்வளவு மற்ற மகிழ்ச்சி, என் நீண்ட நாள் அந்த தோட்டக்கலை பற்றி நம்ம நிகழ்ச்சி
0: ஒரு நிமிஷம் வர வேண்டிய வாய்ஸ் வந்து 1 மணி நேரம் ஒழிச்சது. அப்படின்னு
1: 1 மணி நேரம் ஒளிபரப்புனாங்க சார். எனக்கு அவ்வளவு மற்ற அந்த பெரியவர்கள் ஆண்டவர்கள் முன்னாடி பேட்டி எடுத்தாங்க சார். 2011 வந்து மறக்க முடியாது சார். நன்றி சார், தேங்க்யூ.
0: நன்றி நண்பா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவருடைய குரல் வானிலில் ஒழித்த அந்த தருணத்தை வந்து மறக்கவே முடியாது, நெடுநாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் நெடுநாள் ஆசை என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்,
2: எப்படி இருக்கீங்க சார்?
0: சூப்பரா இருக்கேன் சார். உங்க பேர் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமா ஆயிடும் சார். வாய்ஸ் நல்லா இருக்கு.
2: வணக்கம், சவுந்தரராஜன் சார்.
0: சவுந்தரராஜன் சார், எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க?
2: புரசேவாக்கம் சவுந்தரராஜன்.
0: ரைட், சொல்லுங்க சார், உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம்னா எதை சொல்லுவீங்க?
2: நெடுநாள் ஆசை நிறைய இருக்கு சார், அதுல ஒண்ணு சொல்றேன் சார்.
0: ஞாபகத்துக்கு வருது,
2: நண்பர்களுடன் நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தேன்.
0: ஓகே,
2: அது மட்டும் இல்ல கோயில போய் பார்த்துட்டு வந்தோம்.
0: வெரி குட் சார், ஆன்மீக பயணம் மேற்கொண்டது மகிழ்ச்சின்றீங்க.
2: ஆன்மீக பயணம் மேற்கொண்டதுதான் பெரிய மகிழ்ச்சி, நெடுநாள் ஆசை அது சார்.
0: நன்றி நண்பா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். அடுத்த நேர் இனிப்புல வணக்கம்.
3: வணக்கம்
0: சார், என் மேல ஏதாவது கோவமா சார்?
3: இல்லையா, ஏன் சார்
0: ரேடியோல ஏன் வாய்ஸ் என்ன கேட்க கேக்குறீங்களே சார்?
3: சரி
0: நண்பா, உங்க பெயர் என்ன?
3: என் பேரும் கும்பகோணம் தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஜி ஆர் சரவணன்.
0: இப்ப நிறைய சொல்லுங்க சரவணன், அது மட்டும் ஷார்ட்டா ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன். கும்பகோணத்துல இருந்து நிகழ்ச்சி கேக்குறீங்களா? கும்பகோணத்துல இருந்து நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
3: ஆமாங்க, கும்பகோணத்துல. கும்பகோணம் இங்க அஞ்சல் வந்திருக்குல்ல, அம்மா சுத்திரத்துல.
0: ரைட்
3: மகிழ்ச்சி வந்து ரொம்ப துல்லியமா கிடைக்குது. அதுல இருந்து ரொம்ப உங்க நிகழ்ச்சி கேட்க நிறைய வாய்ப்பு அந்த டவர் மூலியமா, அம்மா சுத்திரம் டவர் மூலியமா எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு.
0: மகிழ்ச்சி நண்பா, ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. சரி, நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம் உங்களுடைய வாழ்க்கையில எப்போ என்ன நடந்தது?
3: என்ன வாழ்க்கையில நெடுநாள் ஆசை என்ன சொல்ல போனோம்னா, அந்த 1989 எனக்கு ஒரு ஆசை வந்து, நம்ம அப்ப வந்து செட்டுப்புத்தூர் 26 ஏர் ரோட்ல இருந்தோம்.
0: சரி,
3: எதுக்கு அப்படியே அடிச்சிருந்த அம்மன் காளியம்மன் கோயிலு, அங்க வந்து பங்குனி மாசம் திருவிழாவில வந்து அந்த இசைத்தட்டு ரெக்கார்டு மூலமா பாடல் ஒளிபரப்புவாங்க. அப்போ
0: அந்த கிராமபோன் மாதிரி
3: கிராமபோன் ரெக்கார்டு வந்து எனக்கு ஒரு வாட்டி வைக்கணும்னு, அந்த வசந்தாலை புகழ், முரட்டு கால, ரோசா புரவிகாரி, இந்த ரெக்கார்டு எல்லாம் அவர் வச்சிருப்பாரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த ரெக்கார்டு அந்த முள்ள ஒரு வாட்டி அந்த தட்டு மேல வச்சு நான் ஒரு வாட்டி பண்ணணும்னு சின்ன வந்து எனக்கு ரொம்ப ஆசை.
0: சரி,
3: அப்புறம் ஒரு இசைத்தண்ட மங்களாம்பிகா மிஸ்கன்றே இருந்துச்சு கும்பகோணம். அங்க போய் நான் ரொம்ப அவட்ட கேட்டு ஒரு வாட்டி அப்படி தூக்கி
0: வச்சேன். கடைசியா
3: என்ன
0: பாட்டு ஓடுச்சு ஞாபகம் இருக்கா?
3: அதே படம் ரோசாபுரி ரெக்கார்டு போட.
0: சூப்பர், அதுவும் ஆசை மட்டும் இல்ல, அதே பாட்டை போட்டு கேட்கணும்னு ஆசை.
3: அதே பாட்டை போட்டு போட வச்சு எனக்கு ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் கழிச்சு அது வந்து நிறைவேறியது.
0: நன்றி நண்பா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: ஓகே நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நெடுநாளாக இருந்த ஒரு ஆசை நிறைவேறிய அந்த தருணம் எப்படி உங்களுக்கு இருந்தது, என்ன மாதிரியான ஆசை அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம். அழைக்கணுங்கள் 0442986008 மற்றும் ஒரு 0442952554. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து அடுத்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்க போகிறோம். நினைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4, உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் ராகுல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. எஸ் 5:21 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம், அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருக்கு இருந்தமா பேசுறீங்க?
1: கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆசை உங்களோட பேசுறதுக்கு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. எஸ் 5:21 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம், அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருக்கிறதுமா பேசுறீங்க? காயற வெயில வந்து நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. வெரி குட்.
1: நிறைவேற்றி 2022 கால் தடம் பதித்ததுதான் என்னோட ஆசை தீர்ந்துச்சு. ஜென்மம் எடுத்தது பலன்
0: கிடைச்சது.
1: இன்னொரு ஆசைன்னா வந்து நாம நியூஸ் வாசிக்கணும்னு ரொம்ப நல்ல ஆசை. அந்த சரோஜினி நாராயண் சுவாமி குரலை கேட்டு கேட்டு அவங்கள மாதிரி எல்லாம் வாசிக்க முடியுமான, ஆனா தினம் தினம் போன் பேசியாவது உங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அதை வந்து சமாதானம் படுத்திட்டு இருக்கிறேன் சார். வாய்ப்பு கொடுத்திருந்தேன். அட்ரைட்டிங்கள் அன்னி லெவல் நைட்ல சாங்ஸ் எல்லாம் போடுறீங்கல்ல எல்லா அர்ஜேக்களும், அதுல ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க சார்.
0: இப்ப
1: வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு
0: நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய தருணம். உறவினர்கள் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது ரொம்ப நாள் கழிச்சு லீவ் கிடைக்கும் போது தான் நடக்குதுன்றீங்க.
2: ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க
0: சார். சொல்லுங்கம்மா.
2: என்ன குரூப் போன சந்தோஷம் ஆசையா போனது
0: ஆசை. நன்றி நன்றிமா. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துடலாம் இனிப்புல. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார். மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யாருங்கிறதுமா பேசுறீங்க
3: சார்? சென்னை நலவுல்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி சொல்லுங்கம்மா, உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம்னா எதை சொல்லுவீங்க?
3: நெடுநாளா வீடு கட்டி பாக்கணும்னு ஒரு ஆசை சார். அது நிறைவேறிச்சு.
0: வெரி குட்.
3: அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஆசை சொல்லு சார். சார் கோயிலுக்கு போனோம், திருப்பதிக்குன்னு ஒரு ரொம்ப நாள் 30 வருஷமா ஆசைப்பட்டேன்.
0: 100-120 கிலோமீட்டர் தானே இருக்கு?
3: இருக்கு, ஆனா நிறவே இல்ல சார். அவர் கூப்பிட்ட மாதிரி தான் போக முடியுமா? போக முடியாது. அந்த சாமி மட்டும்
0: சீக்கிரமா போய் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. வாழ்த்துக்கள்.
3: இந்த வருஷம் போயிட்டு வந்துட்டேன்.
0: வெரி குட். போயிட்டு வந்துட்டீங்களா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் இனிப்புல. வணக்கம்.
4: மாலை இனி. வணக்கம் ராகுல் சார்.
0: வணக்கம்.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சால்பட்டி கோப்பன். நல்லா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கும் சார்.
4: எனக்கு நெடுநாள் ஆசைன்னா 80ல காலேஜ் படிச்சேன். ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சேன். எங்களோட நண்பர்கள்லாம் ரொம்ப நாளா பாக்கா
0: இருந்தேன்.
4: ஒரு சில இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஒரு சில வந்து என்ன வந்து பார்த்து பேச்சு பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து 80 நாள் ஒரு 20 45 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வந்து எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அதுதான் நெடுநாள் ஆசை, என்னுடைய ஆசை. அவங்களாம் வந்து சந்தோஷமா பேச்சு போனாங்க பாருங்க.
0: நண்பர்களை சந்திச்சதான் மறக்க முடியாத தருணம்ன்றீங்க. நன்றி சார. நன்றி,
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே, நேரிலேயே நெக்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்தலாம் தோணுது. பகல் நிலவு படத்துல இருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியுடைய குரல்ல கங்கை மரன் வரிகள்ல இளையராஜாவுடைய சேமிப்பு அஸ்தலான பாட்டு. என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க FM Rainbow 101.4. இங்க எல்லாமே இதுவுள்ள

0: Rainbow F Multi Unipolinale ingi ella mesa madule.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணத்தை பத்தி சொல்லுங்க. அது என்ன நெடுநாள் ஆசை அப்படின்னு கேட்டிருக்கேன். நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்
5: சார். வணக்கம்
4: சார். வணக்கம்.
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
4: முருகன் சார், சொல்லுங்க, உங்களுடைய நெடுநாள் ஆசை என்னவா இருந்தது
5: சார்? நெடுநாள் ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கோயில் தலங்கள் வந்து நான் ஒரு தருமபுரியில வந்து

0: சரஸ்வதி ஒரு ஒரு கோயில் இருக்கு சார், வந்து கோயில்
1: ரைட்டு,
0: அந்த அந்த அந்த கோயில் கூட அந்த கனவே கலையாதே படத்துல வந்து அந்த கோவில் வரும்
1: ரைட்டு.
0: படம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கோயிலுக்கு நான் போகணுமே எப்படியாச்சும் போயிருந்தேன் சார், அந்த கோயிலுக்கு வந்து போன மாசத்துல சார் போயிட்டு வந்தேன். ரொம்ப
1: புராணங்கள்ல படிச்சுட்டு கோயிலுக்கு போறதை தாண்டி படத்துல பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வித்தியாசமா.
0: ஆமா சார், நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அந்த கோயில் வந்து எப்படி இருக்கு அது நம்ம பாக்குற படத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நேர்ல எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு சார். நேர்ல போய் பாக்குறதுதான் படத்துல ஒரு வித்தியாசமா இருக்கு, நேர்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா அருமையா இருந்துச்சு.
1: நன்றி நண்பா, நன்றி நண்பா. ஓகே, அடுத்த நேர் இனிப்புல வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ சமயம் ரெயின்போவின் ஆர்ஜே அன்வர் அவர்கள் வணங்குறது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொக்கலிங்கம் சார், காத்துல நீங்க கற்கண்டு எல்லாம் கலக்குறீங்க, காத்துக்கு வந்து சுகர் வந்துச்சுன்னா சார் பண்றது? காத்துல கற்கண்டு எல்லாம் கலக்குறதா சொல்றீங்க, காத்துக்கு சுகர் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்?
2: வானொலியும் காரைக்கால் எல்லாத்திலும் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த நான் பேசிய எழுதிய கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புக்கா வெளியிடுவேன்
1: நினைச்சேன்,
2: ஆசைப்பட்டேன். அது என்னுடைய 70வது பிறந்தநாள்ல என் மக போட்டு கொடுத்தேன்.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் நண்பா.
2: அதுல வந்து ஒரு சின்ன கவிதை
1: சொல்லுங்க சார் பிளீஸ்.
2: ஆசிரியர்களை பற்றி எழுதி, ஏனிப்படிகளாய் ஆசிரியர் நீங்கள், எம்மை உடைய எதிர்கொள்ள செய்பவர்கள், என்னை எழுத்தை கற்பிக்க நீங்கள், ஏற்றமாய் வாழ்ந்திட வழி சொல்பவர்கள், ஏனிப்படிகளாய் ஆசிரியர் நீங்கள், எம்மை நெறியோடு வாழ கற்றுத் தருபவர்கள், ஏனிப்படிகளாய் இருந்த இடத்திலிருந்தே எங்களை உலகை வளவர செய்பவர்கள், ஏனிப்படிகளா இருக்கும் உங்களுக்கு ஏற்றம்னு சொல்லிட்டு கரகோவிந்த வணக்கங்கள்.
1: நன்றி நன்றி. ஆசிரியர் நான் ரொம்ப பிடிக்குமோ இல்ல நீங்க டீச்சரா இருந்தீங்களா?
2: இல்ல, நான் எழுதின ஆசிரியர்.
1: ஆசிரியருக்காக எழுதினீங்க? நன்றி சார், சூப்பர் சார். அடுத்த நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
3: கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க சார், உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம்னா என்னன்னு சொல்லுவீங்க, என்ன ஆசை?
3: அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சென்னை கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கோயில் போகணும்னு ஒரு தடவை சொல்லிட்டு
1: இருந்தேன்.
3: அப்ப சொல்லிட்டு இருந்தா பேசாம இருந்துட்டு போ, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. அப்புறமா திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஒண்ணு என் ஃப்ரெண்டு வச்சிருந்தார், இன்னொரு ஃப்ரெண்டு. அதுக்கு நாங்க போனோம், போயிட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரிக்கு தானே ட்ரெயின், வாங்க பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு 5-6 பேர் கிளம்பி போனோம். நேரம் என்ன பண்ணாரு, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு என் ஃப்ரெண்டு அழைச்சிட்டு
1: போயிட்டாரு.
3: போய் அங்க போய் பார்த்தா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அப்ப எனக்கு பார்வை கிடையாது இல்ல இப்ப, அதனால வந்து சொல்றாரு அந்த இதுக்கு வந்திருக்கீங்க, அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எல்லா கோயிலுக்கும் ஏன் கோயிலுக்கு எல்லாம் போறேன்னு கேட்பாங்க, இல்ல நம்ம கோயிலா, நம்ம கோயில்ல போய் சாமியை பார்க்க முடியலன்னு சாமி நம்மள பார்க்கல அப்படின்னு ஒரு நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்கிற ஒரு ஆசை நிறைவேறிச்சு. அந்த கபாலீஸ்வரர் கோயில், அந்த கருப்பகாம்பா கோயில், எல்லாத்துலயும் 2 கோயிலுக்குமே அழைச்சிட்டு போனாரு. அப்பயும் சூடம்லாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் வந்தான். அதன அந்த ஆசை எனக்கு வந்து ரொம்ப நாளா இருந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைவேறிச்சு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். இதுதாங்க ஒரு மனிதர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்றது. அந்த சின்ன சின்ன ஆசைகள் வந்து உடனடியாக நிறைவேறிடுச்சுன்னா சில நேரங்கள் அதோட சுவாரஸ்யம், அதோடைய ஃபுல் விஷயம் புரியாது நமக்கு நிறைய நேரங்களில். அதுவே வந்து கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த நினச்ச விஷயம் நிறைவேறும் போது அதில் கிடைக்கிற சுகமே ரொம்ப தனி தானே. அடுத்ததாக ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்தில் தான் பாடலர் காத்திருக்கு. அந்த பாடலில் தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, உடைய நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் ராகுல்ஜி. சிங்கச்சோழன் சேனல் யாருக்கு என்ன எழுது
2: சொல்லுங்க. சிங்கச்சோழன் சார், எப்படி இருக்கீங்க?
3: திடீர்னு ஒரு போன வாரம் திடீர்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்கன்னு. வில்ல பார்த்தா அவன் பைக்ல இருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான்.
2: என்ன சார்?
3: எவ்வளோ

0: வருஷம் கழிச்சு சந்திச்சீங்க?
1: 20 வருஷம் இருக்கும் சார்.
0: பா,
1: ஏன்னா அது நடுப்பே பள்ளி நண்பர், அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கேப்பு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இப்போ ஒரு வாட்டி நான் பாத்துட்டேன், அவனை பேசிட்டேன். அவன் மேரேஜ்ல எல்லாம் மீட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 20 வருஷம் இருக்கும், ஏன்னா அவங்க பசங்க எல்லாம் காலேஜ் எல்லாம் போகுது.
0: அதுக்கப்புறம் மழை காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் காலத்துல மழை அடிக்குது சார்.
1: ரொம்ப சிரமமா இருக்கு சார். கொஞ்சம் நல்லா சிலர்ல போலமா சார், யாரா காப்பாத்துங்களேன்.
0: இல்ல, பருவநிலை மாற்றம் அப்படின்றாங்களே, நம்ம கண் கூட நிறைய நேரங்களில் பாத்துன்னு இருக்கோம்.
1: ஆமா சார், ரொம்ப வெப்பம் சார், எல்லாம் சமாளிக்கவே முடியல சார்.
0: கரெக்ட் சார்.
1: ஏசி எல்லாம் கூட இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார்
0: நானு. புரியுதுன்னா?
1: நன்றி
0: சார், நன்றி நன்றி. அடுத்த நேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: கும்பகோணம் வட்டம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார், சொல்லுங்க, உங்களுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறி தரணும்னா எதை சொல்லுவீங்க?
2: நிறைவேறி சொல்லுன்னா, நான் வந்து 75-78 கும்பகோணம் காலேஜ்ல படித்தேன், ஒரு 40 சரிங்க.
0: ஓகே.
2: அதாவது ஒரு வேலையில போயிட்டு ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் தான் கெட்டு வகர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். ஆஃப்டர் 45-50 இயர்ஸ் வச்சுக்கோங்க. காலேஜ் ஸ்டாஃப் ரெண்டு பேரும் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா செஞ்சோம், ஹோட்டல்ல வச்சு.
0: வெரி குட் சார்.
2: எல்லாரையும் சந்திச்சு அவங்களுடைய படிச்சு வந்தது, என்னென்ன வேலைக்கு போனதுல இருந்து என்னென்ன உள்ள வேலை பார்த்தது.
0: நன்றி நண்பா, உங்களுடைய நெடுநாள் ஆசையை வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே சந்திச்சது சொல்லியிருக்கீங்க. நன்றி. நேர்களே, ஒரு பாடல் போயிட்டு வந்தலாம். கும்பேரி மூக்கன் படத்திலிருந்து பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே. இது உங்கள் FM Rainbow 103.4. இங்கே எல்லாமே தூள்.

0: ராஜேந்தர் அவருடைய இசையமைப்பில் அவருடைய வரிகள்லேயே வந்து அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். எஸ்பிபி அவர்களுடைய இனிமையான குரலில் 5:53 ஆகிட்டு இருக்க நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதியில் கொஞ்சம் சும்மா நெருங்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேர் யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: பத்மாவதிமா சொல்லுங்க, உங்களுடைய தலைப்பு கவனிச்சிங்களா? சரி, தலைப்பு கவனிச்சிங்களா?
1: எனக்கு வந்து வீட்ல இருக்கிற ஆர்ஜியை விட நம்ம எப்பவும் எங்க ஆர்ஜியெல்லாம் பேசி மகிழம் பாருங்க, அதுதான் எங்க அதி சந்தோஷம்.
0: அதி சந்தோஷம், வெரி குட்.
1: அதை விட எனக்கு ராகுல் சார் கிட்ட பேசணும் பாரு.
0: பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்.
1: ராகுல் சார் கிட்ட பேசணும் பாரு, அதை விட இன்னும் பல மடங்கு சந்தோஷம் சார்.
0: இதேதான போன நிகழ்ச்சியில வேற ஒரு ஆர்ஜிக்கு சொன்னீங்க, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்க தான். ரைட், புரியுது. நன்றிமா.
1: நன்றி சார்.
0: ஓகே, அடுத்த ஒரு நேருக்கு போயிடலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவான நேர் சொல்லிடலாம். வணக்கம். கண்ணன் சார் சொல்லுங்க, நீண்ட நாள் நெடுநாள் ஆசை நிறைவேறிய தருணம்.
2: எங்க ஊர் மலை சுற்று போய் ஆறு மாதிரி
0: வச்சிருக்கேன்.
2: அதனால உச்சிக்கு மேல போகல பாத்துட்டே இருந்தேன். இப்ப போன வாரம் தான் போயிட்டு மேல போயிட்டு போயிட்டு போய் கால வச்சு
0: போய் மலை மேல நிறைவான ஒரு நேர்கிட்ட பேசி முடிச்சோம். நிகழ்ச்சியில ஒழித்த எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நிகழ்ச்சியுடைய நிறைவான ஒரு பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து வர காத்திருக்கு. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 7 சந்திக்க காத்திருக்கேன். இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4 நிகழ்ச்சியில் உங்களோடு இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல்.

0: அண்ணா ரெயின்போவா?
1: ஆமா.
0: வெஸ்டர்ன்ல என்ன இருக்குனா?
1: எல்லா இருக்கு மேடம். ஜஸ்டின் பீபர், கோல்ட் பிளே, பிரைன் ஆடம்ஸ், பான் ஜோவி, கன்ஸ் அண்ட் ரோசஸ், சார்லி புத், எல்டன் ஜான்.
2: MLTR. 6 and 7 only on FM Rainbow.

0: Up next is the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்ப

0: ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பு

0: நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: You're catching Drive Time every evening from 6 to 7 p.m. only on FM Rainbow 101.4.
3: Right, 6:40 on the clock. We just heard the news in Tamil. And we are back with Western music on the show Drive Time. You're with me, Kaustav. And we're going to be around until 7 p.m. playing you the music of your choice. And later tonight again at 8:05 until 9 p.m. we're going to continue the saga of playing Western music on that show, which is called Music by the Bay. All right, up next is going to be a song by Drake. It's called Passion Fruit, which was quite a huge hit when it came out. The rest of you, well, we had quite a few messages come in and we did play a few requests. Keep those requests coming. If you're wondering how to get in touch with the show, then go on to tinyurl.com/airmysong. Or you could give us a call on 044-2986-0038 or 2952-0554. If you go

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 7:01 ஆயிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், எஃப்எம் ரெயின்போ 101.4. 7 ஆன உடனே நிறைய பேர் வந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய பாடல் வந்து இடம்பெறாதா, நம்மளுடைய பதிவு வந்து போடுவோமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. எஸ், நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடல்களை வந்து சொல்லலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாடலில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை சொல்கிறதுக்கு அழைக்க வேண்டியங்கள் 0449-8600-0384 மற்றும் ஒரு 0449-2952-5554. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள்

இப்போ இனிமேல் தான் சற்றுன்னு போடத்தான் சொல்லுன்னு

என் சபலம் வருதா, நீயும் பாட்டுக்கு புதிதா, நீ மயங்கும் பொழுதா, நாதும் பிடிச்சு கத்தோதா. காட்டுக்குள்ளே

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கை விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக June 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் July 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யும் நடைமுறைகள் மற்றும் இதர விவரங்களை tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2%ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6%ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின்போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.1

0: 9%-60% சதவீதமாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353rd ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகொன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டுத் திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில்

திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில்

உள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியாக 7:25 ஆகிட்டு இருக்கு. அடுத்த நேயர் யார்? முதலாவது நேயர் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நேயர்கள் பாடலில் மூழ்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நேயர் யார் பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க நண்பா?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், என்ன பாட்டு கேட்கலாம்? நேயர்களுடைய முதல் நேயராக வந்திருக்கீங்க, எல்லாரும் கேட்டு ரசிக்கிற மாதிரியான ஒரு பாடல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல
1: சார். சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை.
0: ஏன் சார் அவ்வளோ பிடிக்குமா சார்?
1: ஆமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்.
0: முத்துமணி மாலை தான் வேணுமா, வேற எதுவும் வேணாமா?
1: ஆமாமா.
0: அதுல பிடிச்சது என்ன சார்? இசையா இல்ல வரிகளா? என்ன
1: வரிகள், பாடல், இசை எல்லாமே பிடிக்கும் சார்.
0: எல்லாமே பிடிக்கும்.
1: ஆமா, நம்ம ரெயின்போ ஃபோன்ல நிகழ்ச்சி கேட்கணும். ரொம்ப இந்த லைனை பிடிக்கிறது, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் சார்.
0: வெரி குட் நண்பா, உங்களுக்கான பாடல்லாம் வந்துட்டு இருக்கு, ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே, ஜாலியா கேட்கலாம் சார்.
0: ஓகே, நேர்லயே முத்துமணி மாலை சாங் தான் வர காத்திருக்கு. ஆர்வி உதயகுமாருடைய வரிகள்ல வரிகள் ஃபேன்டாஸ்டிக்கா எழுதியிருப்பாரு. இளையராஜா அவருடைய இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா ரெண்டு பேருமே பாடியிருப்பாங்க அந்த பாடல். இதோ நமக்காக இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: சின்ன கவுண்டர் படத்தில் இருந்து இந்த பாட்டை கேட்டு முடிக்கும் போது 7:31 ஆயிட்டிருக்கு. என்னமா அந்த வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சூப்பராக பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா அவர்கள் அந்த பாடலில். அந்த போர்ஷன் மட்டுமே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணும். நிறைய இசை ரசிகர்கள் இந்த பாட்டை வந்து ரொம்ப விரும்பி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் யார் பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் ராகுல் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க
1: சார்? மந்தவெளியிலிருந்து விநாயகம் பேசுறேன் சார்.
0: விநாயகம் சார், என்ன பாட்டு கேட்கலாம்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு, ஜாலியா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க சார்? உங்களை பேசி கரெக்டா 8 மாசம் ஆகும் சார்.
0: அப்பா, 4 மாதம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க, நன்றி நண்பா.
1: கண்டிப்பா சார்.
0: சொல்லுங்க விநாயகம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதல் கோட்டை படத்துல இருந்து சிவப்பு லோலாக்கு குழம்புது அந்த பாடல்.
0: ஏன் சார் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: எஸ் சார், அவ்வளவு அழகா பாடுவேன் சார்.
0: ஓ, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க. நன்றி சார், நன்றி சார். அந்த பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.
0: ஓகே ஓகே. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படி

0: ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு, எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கல்ல. எஸ், 7:38 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பமான பாடல்களை நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நேர் யார் பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் இனிய மாலை. வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
1: எனக்கு வந்து முரட்டு காலை படத்துல இருந்து அண்ணனுக்கு ஜே, காளியனுக்கு ஜே, பொதுவாக என் மனசு தங்கம், அந்த பாடல்.
0: அந்த தங்கமான மனசுக்கு சொந்தக்காரர் பேரையே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். உங்க பேர் என்ன? பொதுவான மனசுக்கு தொங்கம், அந்த பாட்டு பாடினவரு மலேசியா வாசுதேவன். அந்த பாட்டை கேட்டவரு அதே தங்கமான மனசு கொண்ட மயிலை பட்டாபி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நண்பா, கேட்டலாம். ஓகே, முரட்டுக்காலை படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்ல வந்துட்டு இருக்கு பாடல். இளையராஜாவுடைய சேமிப்புல இதோ.

கிட்டத்தட்ட ஒரு 80s இருந்த ஒரு வைபான ஒரு சாங், ஒன் ஆஃப் த சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் முரட்டுக்காலையிலிருந்து மயிலி பட்டாவை கேட்டிருந்தாரு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த காலத்தை யார் பார்த்துலாமா? வணக்கம் பத்மாவதி அம்மா, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்? தளபதி பாட்டு கேக்குறீங்களா? என்ன பாட்டு? தளபதியில நிறைய இருக்கு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டு இருக்கு, என்ன பாட்டு போடலாம்? அந்த பாட்டே போட்டுலான்றீங்களா? ரைட்டு, நன்றிமா. திருவற்றியூர் பத்மாவதி கேட்டிருக்காங்க, தளபதி படத்துல இருந்து நம்ம ரெண்டு மூணு பாட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், முதல் பாட்டே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தளபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல் இருந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் FM Rainbow 101.4.

0: நல்ல நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைவான ஒரு காலர் யார் பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சண்முதரை பேசுறேன், எப்படி இருக்கீங்க சார்?
0: சூப்பர் சூப்பர் சண்முதரை சார், நிகழ்ச்சியுடைய நிறைவான காலரா வந்திருக்கீங்க.
1: சூப்பர் சார் பாடத்துல இருந்து நான் போட்ட சவால்ல இருந்து ஒரு அருமையான பாடல்.
0: ஓகே.
1: நெஞ்சே உன் நெஞ்சேங்கிற ஒரு பாடல் வரும் சார்.
0: நெஞ்சே உன் ஆசை என்ன,
1: நஞ்சை உன் ஆசை என்னங்கிற பாடல். இந்த பாடல் வந்து நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு ரெண்டு போய் நான் போட்ட சவாலே நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டேன்.
0: வெரி குட் சார், வெரி குட் சார், சூப்பர் சார்.
1: நன்றி சார். இந்த பாடல் ஒளிபரப்பு அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும்
0: நன்றி நண்பா. நன்றி
1: நன்றி.
0: ஓகே, சண்முகதரி அவருடைய விருப்பமான பாடல், நம்ம எல்லாருக்குமான பிடிச்சமான ஒரு பாடலை கேட்டிருக்காரு. இளையராஜாவுடைய வரி, இளையராஜாவுடைய இசையமைப்பில் டிஎல் மகாஜெயவன் மகாராஜன் அவர் பாடின பாடல் இதோ நமக்காக. இணைந்திருப்போம் இந்த பாடலோடு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 9 மணிக்கு சந்திக்க காத்திருக்க. இணைந்திருப்போம் நேர்களே.

0: ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsulesோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து

0: விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த இரண்டு நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Bang, let me light the count called Mama, I'm so hot to hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 9:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: ரெயின்போ ராகங்கள்
0: எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனம் வருடக்கூடிய பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக புது பாடகன் திரைப்படத்திலிருந்து பாடலர் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே தாளாட்டக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாடலை கேட்கும்போது எல்லாருக்கும் உறக்கம் அப்படின்றது வரும். இருந்தாலும் நிகழ்ச்சி முழுமையாக கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த பாடல் நோக்கி பயணிக்கலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக வள்ளல் திரைப்படத்திற்காக சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையில் இதோ.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 9:29 நிமிடங்களாயிட்டிருக்கு. அடுத்த பாடலாக எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம், உங்களுக்கும் பிடித்தமான பாடலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல். தேவாவின் இசையமைப்பில் சி வி ராஜேந்திரன் வரிகளில் இதோ.

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ராகங்கள் இதமான பாடல்களோடு பயணிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பாடல் 90s கிட்ஸ்க்கு எப்பயுமே ஃபேவரட்டான ஒரு சாங், அவங்களுடைய பசுமையான நினைவுகளில் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஹரிரண்ணன் ஷாகுலம் இது ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. நேருக்கு நேர் படத்தில் இருந்தால் பாடல், வைரமுத்து வரிகளில் தேவா அவர்களுடைய இசையமைப்பு இதோ.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நல்ல அட்டகாசமான பாடல்கள் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தாயின் மணிக்குடி படத்திலிருந்து தான். கோபால் சர்மா தேவியினுடைய குரலில், வைரமுத்து வரிகளில், வித்யாசாகருடைய சேமிப்பில் பாடல் இதோ இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக பொற்காலம் படத்திலிருந்து பாடலாக காத்திருக்கு. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 10 மணி 2 நிமிடத்திற்கு சந்திக்கிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரு வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 10:02 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1960-70 காலகட்டங்களில் வெளியாகி இன்றளவும் நம்முடைய நெஞ்சங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் உடுமலை நாராயணகவி வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் விவசாயி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இதயங்களை வரக்கூடிய அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது இருமலர்கள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ.

செல்வ மகள் திரைப்படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா உடைய குரலில் வாலி வரிகளில் அந்த பாடலை கேட்டு முடித்தோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக எல்லாரீஸ்வரி குரலில் ஆர் சுதர்சனம் இசையமைப்பில் வாலிப விருந்து திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: காலங்கள் பல கடந்தும் நிற்கக்கூடிய காவிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க எஃப்எம் ரெயின்போ 101.4ல.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
0: ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு முடித்தோம். எல்லாதீஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இருவரும் இந்த பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில். அந்த பாடலை கேட்கும்போது எல்லாதீஸ்வரி அவர்கள் அந்த பாடலில் எப்படி தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட எல்லாருடைய இதயங்களையும் வந்து கவர்ந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய சிறப்பான பாடல்களில் இந்த ஒரு பாடலும் இசை ரசிகர்களாகிய நம்ம பலருக்கு வந்து பிடிச்சிருக்கும். 10:28 ஆகிட்டு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். வேதாவுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4.

0: là mấy tuần?
1: பாடலுடைய வரிகளை ரசிக்கிறதா அல்லது இசையை ரசிக்கிறதா அப்படின்னு நமக்குள்ள ஒரு போட்டியே இருக்கும்ல. அந்த மாதிரி இசையும் சரி பாடலும் சரி எல்லாமே ரொம்பவே அழகாக

இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா 1960-70 காலகட்டம். அதில் வெளியான சிறந்த பாடல்களுடைய தொகுப்பை தான் நம்ம தொடர்ந்து கேட்டு வரோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக தேன்மழை திரைப்படத்திற்காக பி. சுசிலா அவருடைய குரலில் வாலி வரிகளில் டி. கே. ராமமூர்த்தி அவருடைய அழகான இசையமைப்பில் உருவான பாடல் இதோ.

0: செவிகளுக்கு தேன் விருந்து படைக்கக்கூடிய விதத்தில் அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக அதே கண்கள் திரைப்படத்தில் இருந்தால் கேட்டு ரசிக்க போகிறோம். டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் வாலிவரிகளில் வேதா அவர்களுடைய சேமிப்பில் பாடல் இதோ. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: கண்ணுக்கு

அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய

அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து அந்த அற்புதமான பாடலை கேட்டு முடித்தோம். 10:48 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாம். எலாதீஸ்வரி குரலில் வி குமாருடைய இசையமைப்பில் நினைவில் நின்றவை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ. இது உங்கள் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: மனித உணர்வுகளில் அன்பு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமானது, எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய மனதிற்கு நெருக்கமானவர்களை நம்ம எப்பயுமே பேணி பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வரிகளை கொண்ட அக்கறையோடு நலம் விசாரிக்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்ததாக கேட்க போகிறோம். தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடியிருக்காங்க. கடதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் இதோ.

0: அமைதோள்.
1: ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலா வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடலா இருக்காத்திருக்கு. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.

mayenggum. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்கள் மனசோடு நின்று உறவாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல்ல நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் இதயம் படத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இளையராஜா தீபம் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க இசையிலோடைய. உங்களோட நான் சகா பார்த்திபன்.

0: 11 மணி 6 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல், ஏப்ரல் மேயில் பசுமை இல்லை அப்படின்னு போர்டா அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். குணா படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு, கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கேட்டணிஞ்சிருங்க இசையலையோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

எஸ் 11:12 ஆகிட்டிருக்கு. நினைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கமலஹாசன் மற்றும் ஜானகி குரலில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என ஏற்கனவே பிறந்த வலிவலோ அப்படின்னு பாட்டு தான் காத்துட்ருக்கு. பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் பாடியிருக்காங்க உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் பரத்வாஜ் அவங்களுடைய இசையில் கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

பதினோரு மணி 18 நிமிஷம் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ அப்படின்னு இஸ் ரைட். அந்த பாட்டுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு அழகான பாட்டு தான். அடுத்ததான் உங்களுடைய செவிகளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே, உடல் கொண்ட ஜீவன் ஒய்ந்தாலுமே, முடியாது அண்டம் முடிந்தாலுமே, முடியாது நமது பந்தமே அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாட்டு தான். மழை காற்று வந்து தமிழ் பேசுமா, மலை சாரல் வந்து இசை பாடுமா அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வேதம் படத்திலிருந்து ஸ்ட்ரைட் உங்களுக்காக அடுத்த பாடல் அதுதான் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து. அவங்களுடைய அழகான வரிகளில் வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையில. உடைய சுங்குடு நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:25 ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். மலை காற்று வந்து தமிழ் பேசுதா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா.

பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் பரணி அவங்களுடைய வரிகளில் இசைன்னு உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிச்சிருங்க இசையலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திவன்.

பாடல் திருடிய இதயத்தை அப்படின்னு பார்வை ஒன்றை போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் படத்துலேருந்து தான் உங்களுக்காக பாடல்கள் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ரன் படத்துலேருந்து பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசை ரயோலா.

11:36 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொய் சொல்லக்கூடாது காதலி அப்படின்னு எஸ் ரைட். இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பாட்டு கொஞ்சம் துள்ளலான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரைட், உங்களுக்காக என்ன பாட்டு காத்துட்ருக்கு? பதினோரு மணி 11:36 விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இகோ பாரதி. அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு அப்படிங்கிற பாடல் தான். சண்டை கோழி படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். கீட்டணிஞ்சிருங்க இசலையோட இசங்கோடு நான் சகா பார்த்திவண்ணா.

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல் தாவாணி போட்ட தீபாவளி அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் துளலான பாட்டு தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் பாடின பாடல், யுகபாரதி அவங்களுடைய இசையில், டிஎம்ஆ அவங்களுடைய இசையில், யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிங்கு ராஜா பாடத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். நிலா விட்டும் நெத்தியில் நெஞ்சிக்குழி மத்தியில் ஒரே ஒரு முத்தமையன் கோசலை அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. கீட்டணிச்சிருங்க. சரி, உடைய சுங்குடனான் சஹா பார்த்திபன்.

11:47 நிமிஷமாக கேட்டிருக்கு. நிலாவட்டம் நித்தியில நெஞ்சுக்குழி மத்தியில் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சித்ரா மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் தூத்துக்குடி படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருக்க இசையலையோடு

இஸ் 11:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். கேட்கறதுக்கு முன்னாடி நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய முகநூல் நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூல் பக்கத்தும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எஸ் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூலில் பார்க்கும்போது நம்மோட நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இல்லையா. அதுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். யாரடி நீ மோகினி படத்திலிருந்து. எஸ் ரைட், இப்போ நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து. இனி இரவு வணக்கம். ஏப்ரல் மே பாடல் அனிமை தொகுப்பாளர் பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய இரவு வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கா திருப்பதி ஷியாமலா பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தனி சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒழித்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் படத்திலிருந்து ஒழித்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து இனியிற வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் இனியிற வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தித்திக்கும் இனியிற வணக்கம் வாழ்த்துக்கள் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. வீரராகவன் வணக்கம் நண்பரே, மனதில் நிலைத்து நின்ற மயக்கும் பாடல்கள் விதம் பாடல்கள் பண்பலைக்கும் நன்றி ஃபேஸ்புக். வீரராகவன் மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இணைய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவினாசி பிரபு ஸ்ரீதேவி சாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் என்ஆர்சி இணையரவு வணக்கம், நானும் தூங்காமல் பாடல்களை ரசித்து கொண்டே இருக்கிறேன். வி ரா செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய வண்ணாரப்பேட்டை தான் சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறுலேருந்து அபுதாகீர் ஒரு பெரிய வளர்க்கொத்தி அனுப்பியிருக்காரு. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார், வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைபுரத்திலிருந்து பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காரு. முத்துக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அருமையான பாடல்கள், திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனி இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி கண்மணி அன்போடு பாடல் கேட்க அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகு ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து முத்துலக்ஷ்மி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய இதயத்தோட கனகரதனம் அனுப்பியிருக்காரு. கமல் அன்பன் வெங்கடக்குறிச்சி முதுகோலத்தூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ் ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பேரையும் நான் படிச்சிட்டேன். நிகழ்ச்சியோட நிறைவு படலாம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யாரடி நீ மோகினி படத்திலிருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாடியிருக்கிறது ஹரிஹரன் பாடியிருக்காரு. நாமத்துக்குமார் அவங்களுடைய இசையில், யுவன் சக்கர் ராஜா அவங்களுடைய இசையில் நாமத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. கீழிணைஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி.

0: இல்ல சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு.

0: இதுதான் மருந்து சீட்டா. ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
1: வாட் வாட் வாட்.
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்.
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்.

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்ட

0: வந்தா
1: அப்பா பக்கம் வந்தா
0: அம்மிம்மா முத்தம் தந்தா
1: லல்லா

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்,

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பாரதிய தமிழ் பண்பாடு 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம், பிஷுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து திருப்புற சுந்தரி எனும் பாடலை கேட்கலாம். கே ஜி யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10.
1: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசி ருஹாசன பிரியே. புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை, நாட்டு ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கமங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நேரம் 5 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.